0: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது ஒலிபரப்பு இனிதே தொடங்குகின்றது. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 19 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் சித்திரை மாதம் 26 தேதி, 2026 ஆண்டு மே மாதம் 9 தேதி சனிக்கிழமை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாம் இப்பொழுது கேட்கலாம் குரல் அமுதம்.
1: அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
2: அன்பு கலந்த அறமும் அறம் கலந்த அன்பும் கொண்டு ஒரு சேர வாழ்வதே இல்வாழ்க்கை பண்பின் பயனாக திகழும். குறள் எண் 45 அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
2: அன்பு கலந்த அறமும் அறம் கலந்த அன்பும் கொண்டு ஒரு சேர வாழ்வதே இல்வாழ்க்கை பண்பின் பயனாக திகழும். குறள் எண் 45 அதிகாரம் இல்வாழ்க்கை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவேகாவிற்கு புதிய அரசு அமைப்பதில் மேலும் சில உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிக ஆகிய கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்தா அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். மேற்குவங்க பிஜேபி அரசு பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள். ரயில்வே மதுரை கூட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில்

0: 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நெல்லை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நாம் கேட்கலாம். 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சி. சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு செய்தி கட்டுரை நாம் கேட்க இருக்கின்றோம். 7:10 மற்றும் 7:25 வணக்கம் பரணி, 8:02 மற்றும் 8:30 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நாம் கேட்க இருக்கின்றோம். 9:02 ஆனந்த பூங்காற்று, தினமும் ஒரு நல்ல பழக்கம் அதை கடைபிடிப்பது எப்படி. 10:02 மனம் விரும்புதே நேயர் விருப்ப பாடல்கள். 11:00 வெளிச்சம் நிகழ்ச்சியில் PM ஜன்மன் திட்டம் குறித்த தகவல்கள் நாம் கேட்க இருக்கின்றோம். 11:30 ஸ்டம்ப் சீசன் 7 கிரிக்கெட் குறித்த நிகழ்ச்சி தொடர்ந்து திரை இசை வளம் வரும். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே கவலையை வெல்லும் கலை குறித்து நாம் கேட்க இருக்கின்றோம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் நிகழ்ச்சி, பாரத பிரதமரின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் குறித்த தகவல்கள் வளம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:55 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்க இருக்கின்றார் குழந்தைகளுக்கான மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்னா நாராயணன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சி மேகாலயாவின் லைட்லும் கேன்யான் குறித்த தகவல்கள் வளம் வர கேட்கலாம். 3:02 குக்கு, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஞாபகம் வருதே, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். 7:05 நம்மை சுற்றி, இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடு மற்றும் மாடுகளில் குடல் புழு நீக்க முறைகள் குறித்த உரை வழங்க இருக்கின்றார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அழகிய நம்பி அவர்கள். 8:05 இளம் காற்று வேலை வரும் வேலை குறித்து கேட்க இருக்கின்றோம். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல் தொல்காப்பியரின் திணை கோட்பாடு குறித்த தகவல்கள் வளம் வரும். 10:00 தாளாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேயர்கள் இதுவரை இன்று நமது வானொலியில் ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

நேரம் காலை 6:10. மற்றும் ஒரு நாளாய் அமைந்த இந்நாளை வணக்கங்களுடன் இறைவனை வாழ்த்தும் பாடல்களுடன் இனிதே மலர இருப்பது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. கேட்கலாம் முதலாவது ஆன்மீக பாடலாக காயத்ரி கிரீஷ் அவர்களின் குரலில் பாடல்.

பக்தி பாடல்கள் வலம் வரும் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். நம்முடைய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கேட்கலாம் காலை 6:18 பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் காலை 6:27. இறைவனையும் மறுமை நாளையும் நம்புகின்றவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்கின்றார் நபிகள் நாயகம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: வணக்க பூக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். நேரம் காலை 6:31. ஒழிக்க இருக்கின்றது நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் HM ஹனிஃபா அவர்களின் குரலில்.
1: எங்கும் நிறை

0: ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே, வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: தற்போது பரவலாக

0: மழை பெய்து வருவதால் இந்த மழையை அனைத்து விவசாயிகளும் தவறாது கோடை உழவு செய்ய பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கோடை உழவு செய்வதனால் மண்ணின் அடியில் உள்ள பயிர்களை உண்ணும் மற்றும் பல நோய்களை கடத்தும் பூச்சிகளின் முட்டைகள், இளம் புழுக்கள், கூட்டுப்புழுக்கள் ஆகியவை வெளியே கொண்டு வரப்பட்டு சூரிய ஒளி மற்றும் வெப்பம் காரணமாக கொல்லப்படும். மேலும் மண்ணிலிருந்து வெளிவரும் சிறு பூச்சிகள், கூட்டுப்புழுக்கள் போன்றவற்றை பறவைகள் கொத்தி தின்று அவைகளை அழித்து விடுவதால் அடுத்து சாகுபடி செய்யும் பயிரில் பூச்சி நோய் தாக்குதல் இயற்கையான முறையிலேயே கட்டுப்படுத்த ஏதுவாகிறது. மண்ணின் இறுக்கம் குறைந்து மழை நீர் எளிதில் ஊடுருவி மண்ணில் நைட்ரஜன் சத்து இயற்கையாக நிலைநிறுத்தப்படுகிறது. நிலத்தின் சரிவுக்கு குறுக்காக உழவு செய்வதால் மழைநீர் அடித்துச் செல்லாமல் தடுக்கப்படுவதோடு மழைநீர் மண்ணில் சேமிக்கப்படுகிறது. இதனால் மண்ணின் ஈரப்பதம் தக்க வைக்கப்படுகிறது, மண் அரிமானம் தடுக்கப்படுகிறது. மண்ணில் உள்ள களைகளின் விதைகள் முளைத்து செடிகளாக வளர்கின்றது. மறு உழவு செய்யும் போது களை செடிகள் மடக்கி உழப்பட்டு மீண்டும் களைகள் வளராமல் தடுக்கப்படுவதால் களை மேலாண்மைக்கான செலவு மற்றும் நேரம் சேமிக்கப்படுகிறது. களை செடிகள் இயற்கை எருவாக்கப்படுகிறது. நன்கு ஆழமாக உழவு செய்யும் போது கீழ்மண் மேலாகவும் மேல்மண் கீழாகவும் மாறும்போது மண்ணில் உள்ள சத்துக்கள் சீராக பரவுவதால் சத்து பற்றாக்குறை பிரச்சினை குறைய வழி ஏற்படுகிறது. கோடை உழவு செய்த பின் மண் மாதிரி எடுத்து ஆய்விற்கு அனுப்பும் போது ஆய்வு முடிவுகள் மிகவும் சரியாக இருக்கும். மண் வளம் மற்றும் சத்து மேலாண்மை எளிதாகும். கோடை உழவு செய்யும் போது மண்ணில் காற்றோட்டம் அதிகரிப்பதால் வேர்கள் எளிதில் வளர்வதுடன் சத்துக்கள் எளிதாக பயிருக்கு கிடைப்பதால் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறது. எனவே அனைத்து விவசாயிகளும் இந்த வாய்ப்பை தவறாது பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பயர் வகை பயிர்களில் தண்டழுகல் நோயின் அறிகுறிகளாவன அடித்தண்டில் ஊதா அல்லது பழுப்பு நிற கோடுகள் தோன்றி வளர்ந்து குழி விழுந்தது போல காணப்படும். இதனால் அடித்தண்டு மென்மையாகி அழுகி செடிகள் இறந்துவிடும். இலைகளின் ஓரங்கள் மஞ்சள் நிறமாகி நடு நரம்புகளை நோக்கி பரவும். பழுப்பு நிற இலைப்புள்ளிகள் நாளடைவில் பெரிதாகி காய்ந்து உதிர்ந்துவிடும். தண்டழுகல் நோயை கட்டுப்படுத்த 1 கிலோ விதைகளை மெட்டலாக்சில் 35 WPS 60 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நோய் தாக்குதல் அதிகம் இருந்தால் 1 ஏக்கருக்கு மெட்டலாக்சில் 35 WPS 200 கிராம் மருந்தை தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 43 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 75 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மிகவும் மேகமூட்டத்துடன் காணப்படும். பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மெல்லிய தென்றல் காற்றாக வடக்கு மற்றும் வடகிழக்கு ஆகிய திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின்

0: ஈரப்பதம் 60% முதல் 88% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ். அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ்.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 40 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 68 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம்.
0: தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 45 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
2: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான தகவல்கள் கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:30 ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடு மற்றும் மாடுகளில் குடல் புழு நீக்க முறைகள் குறித்த தகவல்கள் வலம் வர நாம் கேட்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியினை தவறாமல் கேளுங்கள். இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. இடதுசாரி கட்சிகள் நேற்று ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விசிகா ஆகிய

கட்சிகள் இன்னும் கடிதம் வழங்கவில்லை. புதிய அரசை அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மட்டுமே முஸ்லீம் லீக் தெரிவித்துள்ளது. விசிகாவை பொறுத்தவரை தங்களது நிலைப்பாட்டை இன்னும் அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த இரு கட்சிகளும் ஆதரவு தெரிவிக்கும் நிலையில் தாவிகா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைத்துவிடும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக தாவிகா தலைவர் திரு விஜய் நேற்று மாலை ஆளுநரை சந்தித்து அரசமைக்கு ஆதரவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அளித்துள்ள ஆதரவு கடிதங்களை வழங்கினார். இந்நிலையில் தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் மாளிகையில் நேற்று ஆளுநரை சந்தித்து பேசிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஆளுநரிடம் கடிதம் அளித்துள்ளதாக கூறினார். தமது கட்சியின் சார்பில் மன்னார்குடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு காமராஜ் கையெழுத்திட்டதாக போலியான கடிதம் தவிக்கு சார்பில் ஆளுநரிடம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஆளுநரிடம் தாம் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். ஆனால் இவரது குற்றச்சாட்டுகளை தவிக்க மறுத்துள்ளது. தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நைனா நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் நிறுவனர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று செய்தியாளர்களிடம் கூறுகையில், திரு ரங்கசாமியை முதலமைச்சராக முன்மொழிந்து எங்களது ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் சமர்ப்பித்துவிட்டோம் என்றார். இந்நிலையில் புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையில் கூட்டணி அரசு வரும் மே 13 பதவியேற்க உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளன. திமுக 5 இடங்களையும் காங்கிரஸ் ஒரு இடத்தையும் பிடித்துள்ளன. முதன்முறையாக போட்டியிட்ட தவிக்க 2 இடங்களில் வெற்றி பெற்று தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நேற்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 மட்டும் 57 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 மேற்பட்ட 5 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டின் பாதுகாப்பு என்பது எல்லைகளை காப்பதோடு மட்டும் நின்றுவிடாமல் ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பையும் உள்ளடக்கியது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய ராணுவத்துடன் இணைந்து திருங்காமலை மீட்புக்குழு பணியாற்றிய 10 கொண்டாடும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இமயமலை போன்ற கடினமான பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் இக்குழுவின் பங்கு மகத்தானது என்று பாராட்டினார். ஒரு வலிமையான இந்தியா என்பது எல்லை பாதுகாப்போடு பேரிடர் காலங்களில் மக்களின் உயிரை உறுதி செய்வதிலும் அடங்கியுள்ளது என அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். திருங்காமலை மீட்புக்குழு வெறும் மீட்புப் பணியோடு நில்லாமல் இந்திய ஆயுதப்படைகளுக்கு ஒரு வலுவான தூணாகவும் பனிசரிவு மீட்புப் பணிகளில் உலகத்தரம் வாய்ந்த ஆற்றல் கொண்ட அமைப்பாகவும் உருவெடுத்துள்ளது என்று அவர் பெருமிதம் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் வாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். +2 தேர்வில் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த நெசவாளரின் மகளான பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவி 565 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் அளித்த

0: ஊக்கத்தால் அதிக மதிப்பெண்களை பெற முடிந்ததாக தெரிவித்தார்.
1: என் பேர் காவ்யா. நான் 12th வந்து 565 எடுத்திருக்கேன். ஸ்கூல் பேர் வந்து லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபார் த பிளைண்ட். சென்னையில் படித்தேன். இந்த மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வந்து என் டீச்சர்ஸ் தான் ஃபஸ்ட்டு காரணம். டீச்சர்ஸ் சொல்லி கொடுத்து நான் அப்படியே ஃபாலோ பண்ணி என்னுடைய உழைப்பு போட்டு நான் படித்தேன். நல்லாவே படித்தேன், நல்ல மார்க் எடுத்திருக்கேன். பேரண்ட்ஸ் வந்து என்னை கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்னை கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேக

0: வந்து என்ன கைட் பண்ணி கூப்பிட்டு போனாங்க. என்ன கைட் பண்ண டீச்சர்ஸ் அப்புறம் பேரண்ட்ஸ் இந்த சொசைட்டிக்கு எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ.
1: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தென் தமிழகத்தின் அநேக இடங்களிலும் சென்னை உள்ளிட்ட வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. இருவரி செய்திகள். ரஷ்யா உக்ரைன் இடையே அறிவிக்கப்பட்டுள்ள 3 நாள் சண்டை நிறுத்தம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நல்ல துவக்கம் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதியை ஏற்படுத்த இம்மாதம் 14ஆம் தேதி அடுத்தகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் அம்பாலா அருகே நிகழ்ந்த கார் விபத்தில் இருந்து அம்மாநில அமைச்சர் திரு கிஷன்லால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். ஆபரேஷன் சிந்தூர் ஓராண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் மாணவர்களிடம் ராணுவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோவில் 43வது ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் கீழ்வேளூரில் பிரசித்தி பெற்ற அட்சயலிங்க சுவாமி ஆலயத்தில் சித்திரை பெருவிழாவை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தெப்ப உற்சவத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்ட குறைகள் தொடர்பாக வட்ட அளவிலான குறைதீர் முகாம் இன்று நடைபெறவுள்ளது. தெற்கு ரயில்வேயில் முதன்மை தலைமை பணியாளர் நல அதிகாரியாக இந்திய ரயில்வே சேவை பிரிவை சேர்ந்து திரு நாராயணன் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் விளையாடிய தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன் எடுத்தது. 143 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி 14.2 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 147 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசு அமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் காலை 6:55.
3: இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். சூழல் துளி வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே ரூஜன் அவர்கள்.
6: அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலியின் சுற்றுச்சூழல் சிறப்புகள், காலநிலை மாற்றம் மற்றும் இதர விழிப்புணர்வு தகவல்களை சூழல் காப்போம் நிகழ்வின் மூலம் அனைவரும் தெரிந்து கொள்வோம். திருநெல்வேலி மாவட்டம் தமிழர்களின் பெருமையையும் இயற்கையின் அருளையும் ஒருங்கே தாங்கி நிற்கும் ஒரு தனித்துவமான நிலமாகும். திரு நெல் வேலி என்ற 3 தமிழ் சொற்களால் உருவான திருநெல்வேலி என்ற பெயர் இறைவன் சிவன் அருளால் மலையிலிருந்து காக்கப்பட்ட புனித நெல்வயல் என்ற அர்த்தத்தை தருகிறது. பாண்டியர் ஆட்சி காலத்தில் தென்பாண்டிய நாடு என அழைக்கப்பட்ட இப்பகுதி அவர்களின் 2வது தலைநகரமாக விளங்கியது. பின்னர் சோழர்கள் இதனை முடிகொண்ட சோழ மண்டலம் எனவும் மதுரை நாயக்கர்கள் திருநெல்வேலி சீமை எனவும் அழைத்தனர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் டின்னவெல்லி மாவட்டம் என அறியப்பட்ட இது இன்றைய திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது. இவ்வாறான வர

0: வரலாற்று பரிமாற்றங்கள் இருந்த போதிலும் திருநெல்வேலியின் இயற்கை செல்வமும் சுற்றுச்சூழல் சிறப்பும் என்றும் மாறாததாக திகழ்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேகம் தழுவி நிற்கும் காட்சி, பொதிகை மலைகளின் அமைதி, அருவிகளின் ஓசை, இவை திருநெல்வேலியின் இயற்கை அழகை எடுத்து காட்டுகின்றன. தமிழ் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் ஐந்திணைகளும் ஒரே மாவட்டத்தில் காணப்படும் அரிய சிறப்பை திருநெல்வேலி பெற்றுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் குறிஞ்சி நிலமாகவும், களக்காடு முண்டந்துறை காடுகள் முல்லை நிலமாகவும், தாமிரபரணி ஆற்றால் வளமான பசுமை நிலங்கள் மருத நிலமாகவும், ராதாபுரம் கடற்கரை நெய்தல் நிலமாகவும், தேரி மணப்பரப்புகள் பாலைவன நிலமாகவும் திகழ்கின்றன. இயற்கை அழகும் புனித தலங்களும் சிற்பக்கலை சின்னங்களும் சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு சின்னங்களும் நிரம்பிய இந்த நிலம் சுற்றுச்சூழல் பாரம்பரியத்தின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அதனால்தான் திருநெல்வேலி என்பது ஒரு மாவட்டம் மட்டுமல்ல, அது இயற்கையையும் வரலாற்றையும் பண்பாட்டையும் இணைக்கும் ஒரு உயிருள்ள பாரம்பரியமாகும். திருநெல்வேலி மாவட்டத்தின் காலநிலை இயற்கையின் நுட்பமான சமநிலையையும் பருவ மாற்றங்களின் ஒழுங்கையும் பிரதிபலிக்கிறது. கோடை காலமான ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிகபட்ச வெப்பநிலை அதிகரித்து காணப்படுகின்றது. அதேவேளை டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை நிலவுகிறது. திருநெல்வேலி மாவட்டம் டிராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட், அதாவது உஷ்ணமண்டல ஈர மற்றும் வறண்ட காலநிலை கொண்டதாகும். இங்கு ஆண்டின் சராசரி அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 38.4 டிகிரி செல்சியஸ் ஆகவும், சராசரி குறைந்த வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உள்ளது. காற்றின் ஈரப்பதம் சுமார் 54.3% முதல் 80.8% வரை மாறுபடுகிறது. ஆண்டின் சராசரி மழைப்பொழிவு சுமார் 1042 மில்லிமீட்டராக உள்ளது. காற்றின் ஈரப்பதம் வருடம் முழுவதும் மாறுபடுகிறது. குறிப்பாக குளிர்காலமான டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் அதிக ஈரப்பதம் காணப்படுவதோடு கோடை காலங்களில் அது குறைவாக உள்ளது. இந்த மாற்றங்கள் மாவட்டத்தின் வேளாண்மை, நீர் வளங்கள் மற்றும் உயிரியல் அமைப்புகளுக்கு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி திருநெல்வேலி மாவட்டத்தின் மொத்த மக்கள் தொகை 16,36,438 உள்ளது. இதில் 55 விழுக்காடு மக்கள் நகரப்பகுதிகளிலும், 45 விழுக்காடு மக்கள் கிராமப்புறங்களிலும் வாழ்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் முக்கியமான அனைத்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களும் கிடைக்கின்றன. பாபநாசம் மற்றும் சேவலாறு நீர்மின் நிலையங்கள் மூலம் 2022-23 ஆண்டில் 166 மில்லியன் யூனிட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. தனியார் காற்றாலை மின்சார உற்பத்தியாளர்கள் மூலம் 4,230 மில்லியன் யூனிட் காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மின்சார பயன்பாடு பற்றி அறிந்து கொள்ளும் போது குடியிருப்பு பயன்பாடு அதிகமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்து வணிகம், தொழில், விவசாயம் மற்றும் பொது பயன்பாடுகள் உள்ளன.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் துளி. வழங்கினார் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே. ரூஜன் அவர்கள்.
2: நேரம் இப்போது 7 மணி.
3: ஆகாஷவாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
4: இந்திய சுதந்திர போராட்டத்தின் தீவிரத்தை அதிகப்படுத்தி நாடெங்கும் விடுதலை வேட்கையை பற்ற வைத்தது வந்தே மாதரம் பாடல். அடிமை தலைக்கு எதிராக ஒன்றுபட்ட இந்திய தேசத்தின் எழுச்சி கீதம் அது. அந்நியரின் ஆட்சியில் இந்தியா சுரண்டப்பட்டு வந்த நேரத்தில் ஒவ்வொரு இந்தியரின் உணர்வு போர் முழக்கமாகவே வந்தே மாதரம் இருந்தது. தேசப்பற்றின் அடையாளமாக ஒலித்த இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி இந்தியா தேசிய பாடலுக்கு வழங்கும் சட்ட பாதுகாப்பு கௌரவத்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் வழங்கியிருக்கிறது. நாட்டை தாயாக போற்றி தாயே உன்னை வணங்குகிறேன் என்று கொண்டாடும் இந்த பாடல் தேசத்தை கட்டி எழுப்பும் மிக பெரும் உத்வேகத்தை இந்தியாவுக்கு வழங்கியது. இந்தியாவின் தேசிய அடையாளமாகவும் கூட்டு உணர்வின் வெளிப்பாடாகவும் அமைந்துள்ள இந்த பாடலை இந்தியாவின் ஆகச்சிறந்த இலக்கியவாதிகளில் ஒருவரும் வங்க படைப்பாளியுமான பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இயற்றினார். வங்காளத்தின் வடக்கு பர்கானாஸ் மாவட்டம் கண்டல்படா கிராமத்தில் 1838 வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி.

வங்காளம், சமஸ்கிருதம், ஆங்கிலம் என பல மொழிகளில் புலமை பெற்ற சாட்டர்ஜி பள்ளியில் படிக்கும் போதே வங்க மொழியில் கவிதைகள் எழுதினார். இந்திய கலாச்சாரத்தின் பெருமைகளை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் தம் இலக்கியங்களை உருவாக்கிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜி இந்திய இலக்கிய கருவூலங்களை இளம் தலைமுறை விரும்பும் வடிவங்களில் எடுத்துச் சென்றார். நாவல், கவிதை, கட்டுரை என பல வடிவங்களில் தேசிய ஒற்றுமையையும் இந்திய பண்பாட்டையும் இளம் தலைமுறையின் மத்தியில் விதைத்தார். பல்வேறு நாவல்களை எழுதியுள்ள சாட்டர்ஜி வங்க தர்ஷன் என்ற இலக்கிய இதழை 1872 தொடங்கினார். நாவல்கள், கதைகள், நகைச்சுவை சித்திரங்கள், வரலாற்று கட்டுரைகள், இலக்கிய விமர்சனங்கள் என செறிவு கொண்ட இதழாக வந்த இந்த இதழில் ஆனந்த மடம் என்ற தொடர் புதினத்தை எழுதினார் சாட்டர்ஜி. அந்த புதினத்தின் தொடக்கத்தில் இடம்பெற்ற பாடல்தான் வந்தே மாதரம். பிற்காலத்தில் ஆனந்த மடம் புதினம் தனி நூலாக வந்தபோதும் அதில் இடம்பெற்றது. இந்த பாடல் வங்க தர்ஷன் இதழில் இடம்பெற்ற நாள் 1875 நவம்பர் 7 அக்காலத்தில் இந்தியாவை ஆண்ட ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷ் ராணியை புகழ்ந்து பாடும் பாடலை இந்தியாவில் கட்டாயமாக்கினார்கள். அதற்கு எதிர்வினையாக இந்திய அன்னையை போற்றி புகழும் வந்தே மாதரம் பாடலை இந்தியர்கள் பாடினார்கள். ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் ஆயுதமாகவே வந்தே மாதரம் பாடல் மாறியது. சுதந்திர வேட்கையை இந்த பாடல் தூண்டுவதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் பொது இடங்களில் இதனை பாட தடை விதித்தார்கள். ஆயினும் தடையை மீறி ஆயிரக்கணக்கான போராளிகள் பொதுவிடங்களில் பாடினார்கள். அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது ஆங்கிலேய ஆதிக்க அரசு. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் வந்தே மாதரம் பாடுவதையோ அல்லது கோஷமிடுவதையோ தடை செய்து சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டன. கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டது. மீறி பாடிய மாணவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. வந்தே மாதரம் பாடலை கேட்டு பிரிட்டிஷ் அரசு மிரள்வதை அறிந்து பலரும் அதை தீவிரமாக பாட ஆரம்பித்தார்கள். ரவீந்திரநாத் தாகூர் இப்பாடலை இசையமைத்து பாடினார். லாலா லஜ்பதி ராய் வந்தே மாதரம் என்ற பெயரில் ஒரு இதழையே தொடங்கினார். பிபின் சந்திரபால், ஸ்ரீ அரவிந்தர் ஆகியோர் அந்த இதழின் பொறுப்பாளர்களாக பணியாற்றினார்கள். தனது கூர்மையான மற்றும் வலுவான தலையங்கங்களின் மூலம் அந்த இதழ் இந்தியாவின் விழிப்புணர்வுக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக திகழ்ந்து சுயசார்பு, ஒற்றுமை மற்றும் அரசியல் விழிப்புணர்வு ஆகிய செய்திகளை அகில இந்திய மக்களிடம் பரப்பியது. பல்வேறு மொழிகளில் வந்தே மாதரம் மொழிபெயர்க்கப்பட்டது. தேசிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்தார். ஸ்ரீ அரவிந்தர் ஆங்கிலத்தில் அதனை மொழிபெயர்த்தார். இந்த பாடல் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு முழக்கம். நான் அதோடு தூய்மையான தேசிய உணர்வில் இணைந்தேன் என்று ஹரிஜன் இதழில் எழுதினார் மகாத்மா காந்தி. வந்தே மாதரம் பாடல் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்தின் சின்னமாக மாறியது. இந்த பாடலை பாடியதற்காக ஆங்கிலேய ஆதிக்கவாதிகளால் சிறை கொட்டடியில் அவதிக்கு உள்ளானவர்கள் பலர், தடியடிப்பட்டு காயமுற்றவர்கள் பலர், துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானவர்கள் பலர். பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரத்தில் நாட்டை தாயாக உருவகப்படுத்தும் ஒரு புதிய பார்வையை உலகுக்கு வழங்கினார். சுதந்திரத்திற்கு பிறகு விடுதலை பெற்ற இந்தியாவின் அரசியல் நிர்ணய சபையில் ஜனகண மன மற்றும் வந்தே மாதரம் ஆகிய இரண்டு பாடல்களையும் தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்வதில் முழுமையான ஒருமித்த கருத்து நிலவியது. அந்த விஷயத்தில் எந்த விவாதமும் நடைபெறவில்லை. 1950 ஜனவரி 24 அன்று டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபையில் உரையாற்றுகையில் சுதந்திர இயக்கத்தில் வந்தே மாதரம் ஆற்றிய முக்கிய பங்கின் காரணமாக அது தேசிய கீதமான ஜனகணமான பாடலுக்கு இணையான அந்தஸ்தை பெற்று சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அவரது கூற்றின்படி ரவீந்திரநாத் தாகூரின் ஜனகணமன சுதந்திர இந்தியாவின் தேசிய கீதமாகவும் பங்கிமின் வந்தே மாதரம் ஜனகணமனவிற்கு சமமான அந்தஸ்துடன் தேசிய பாடலாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டை கொண்டாடும் வகையில் இந்தியாவில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. 2025 நவம்பர் 7 அன்று இதன் தேசிய அளவிலான தொடக்க நிகழ்ச்சி

0: டெல்லியில் இந்திரா காந்தி மைதானத்தில் நடைபெற்றது. நினைவு அஞ்சல் தலையும் நாணயமும் வெளியிடப்பட்டன. வந்தே மாதரத்தின் வரலாறு குறித்த கண்காட்சி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டது. நாடு முழுவதிலும் இருந்து வந்த முக்கிய பாடகர்கள் வந்தே மாதரம் பாடலை பாடினார்கள். வந்தே மாதரத்தின் பல்வேறு பரிமாணங்கள், பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் வாழ்க்கை வரலாறு, சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரத்தின் பங்கு மற்றும் இந்தியாவின் வரலாறு ஆகியவற்றை மையமாக கொண்டு தலா ஒரு நிமிடம் கொண்ட 25 திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டு சமூக ஊடகங்கள் வழியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டது. அரசு மற்றும் பள்ளி நிகழ்ச்சிகளில் தேசிய கீதம் இசைக்கப்படுவதற்கு முன்னதாக வந்தே மாதரம் பாடலை பாட உத்தரவிடப்பட்டது. இதையொட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் 8 நாடாளுமன்றத்தில் சிறப்பு விவாதமும் நடைபெற்றது. இதை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி, வந்தே மாதரம் என்பது ஒரு மந்திரம், சுதந்திர இயக்கத்திற்கு சக்தி மற்றும் உத்வேகத்தை கொடுத்த ஒரு முழக்கம், தியாகம் மற்றும் தவத்துக்கான பாதையை காட்டிய ஒரு முழக்கம், வந்தே மாதரத்தின் 150 ஆண்டு கொண்டாட்டத்தின் சாட்சிகளாக நாம் இருப்பது பெருமைக்குரிய விஷயம், இது ஒரு வரலாற்று தருணம் என்றார். இதன் தொடர்ச்சியாக தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்தை வந்தே மாதரம் பாடலுக்கும் சட்டப்பூர்வமாக வழங்கும் வகையில் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்புச் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள மத்திய அரசு தீர்மானித்தது. மே 5 தில்லியில் நடந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான அனுமதியை அமைச்சரவை வழங்கியது. ஜூலை மாதம் நடக்கவுள்ள நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. மசோதா சட்டமாகும் நிலையில் வந்தே மாதரம் பாடும்போது அவமதித்தாலோ இடையூறு விளைவித்தாலோ அது ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக கருதப்படும். இக்குற்றத்தை இழைப்பவர்களுக்கு 3 வரை சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும். 3 நிமிடம் 10 வினாடிகள் வரக்கூடிய வந்தே மாதரம் பாடலின் 6 கட்டாயம் பாடப்பட வேண்டும். அரசு நிகழ்ச்சிகளில் தேசிய கீதத்திற்கு முன்பாக இப்பாடல் இசைக்கப்படும் போது பொதுமக்கள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும். பள்ளிகளில் காலை வழிபாட்டு கூட்டங்களில் இப்பாடலை முழுமையாக இடம்பெறச் செய்ய வேண்டும். இந்திய தேசியத்தின் அடையாளமாகவும் ஒற்றுமை உணர்வின் வெளிப்பாடாகவும் இருக்கும் வந்தே மாதரம் பாடல் இந்தியாவின் ஆன்மாவாக நிறுவப்பட வேண்டும். இந்திய ஜனநாயகத்தின் தேசிய அடையாளமாக அது என்றென்றும் நினைவு கூறப்படுவது காலத்தின் தேவை.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என் ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
3: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் யோ. நேரில் நாம் இணைய இருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் பரணி. கேட்கலாம் நிகழ்ச்சியின் முதல் பாடல், விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திலிருந்து.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
5: நேர்களே, இன்னும் சில நொடியில் நாம் கேட்கலாம் தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கொல்கத்தாவில் உள்ள புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக நேற்று கொல்கத்தாவில் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா முன்னிலையில் நடைபெற்ற மாநில பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திரு சுவேந்த் அதிகாரி சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய திரு அமித்ஷா அனைத்து தரப்பு ஆதரவும் திரு சுவேந்த் அதிகாரி

அறிக்கை இருந்ததாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கு வங்க ஆளுநர் திரு ஆர் என் ரவியை சந்தித்த திரு சுவேந்து அதிகாரி மாநிலத்தில் முதல் பிஜேபி ஆட்சியை அமைக்க உரிமை கோரினார். திரு சுவேந்து அதிகாரி முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தி வெளியானதும் அவரது சொந்த மாவட்டமான கிழக்கு மிதினாபூர் மற்றும் அவரது தொகுதியான நந்திகிராமில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. அரியானாவின் அம்பாலா, பஞ்ச்குலா மற்றும் சோனிபட் ஆகிய மாநகராட்சிகளுக்கான மேயர் மற்றும் வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான வாக்குப்பதிவு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரை நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதற்கான வாக்கு எண்ணிக்கை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி சார்பில் பஞ்ச்குலா மேயர் பதவிக்கு திரு ஷியாம்லால் பன்சால், அம்பாலாவில் திருமதி அக்ஷிதா சைனி மற்றும் சோனிபட்டில் திரு ராஜீவ் ஜெயின் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மறுபுறம் காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனிபட்டில் திரு கமல் திவான், பஞ்ச்குலாவில் திருமதி சுதா பரத்வாஜ் மற்றும் ரேவாரி நகராட்சி தலைவர் பதவிக்கு திருமதி நிஹாரிகா பிரவீன் சௌத்ரி ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மேலும் ரேவாரி மற்றும் தாருஹேரா நகராட்சிகளுக்கான தலைவர் பதவிக்கும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரீபிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா நாட்டின் சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை நேரில் சந்தித்து பேசினார். கயானா தலைநகர் ஜார்ஜ்டவுனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் கயானா இடையிலான சுகாதாரத்துறை உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். குறிப்பாக மருத்துவத்துறை மற்றும் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. இதுகுறித்து திரு ஜெய்சங்கர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரு நாடுகளின் சுகாதார ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் திருப்தி அளிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தனது பயணத்தின் முதல் கட்டமாக ஜமைக்காவிற்கு செல்கிறார். அதனைத் தொடர்ந்து சூரிநாம் நாட்டுக்கான பயணத்தை முடித்துக்கொண்டு தற்போது கயானாவில் தங்கியுள்ளார். தனது பயணத்தின் இறுதிக்கட்டமாக அவர் ட்ரினிடாட் மற்றும் டொபாக்கோ நாட்டிற்கு செல்ல உள்ளார். சிலி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரோஸ் மெக்கனா இன்று இந்தியா வருகிறார். வரும் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். தனது பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து நாளை மறுநாள் இந்திய உணவு இறக்குமதியாளர்கள் கூட்டமைப்பு மற்றும் வர்த்தக அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ள வணிக நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். சிலி அமைச்சர் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். விரைவில் சிலியுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் சிலி அமைச்சரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியா மற்றும் ஏமன் நாடுகளுக்கு இடையிலான நட்பு உறவை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இருநாட்டு உயரதிகாரிகளுக்கு இடையிலான சந்திப்பு புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் மற்றும் ஏமன் நாட்டின் இணையமைச்சர் திரு முகமது அல் காதிமி ஆகியோர் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நீண்டகால தொடர்புகள் மற்றும் இருதரப்பு உறவுகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர். மேலும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஏமன் இணையமைச்சர் புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய பெருங்கடல் பேச்சுவார்த்தையின் 10வது பதிப்பிலும் கலந்து கொண்டார் என்று வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். 2ம் உலகப் போரில் சோவியத் யூனியன் பெற்ற வெற்றியை நினைவு கூறும் வகையில் ரஷ்யாவில் இன்று நடைபெறவுள்ள வெற்றி தினத்தை முன்னிட்டு இந்த தற்காலிக அமைதி உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. தனது சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள திரு டிரம்ப், இன்று முதல் மே 11ஆம் தேதி வரை இரு நாடுகளுக்கும் இடையே அனைத்து விதமான ராணுவ தாக்குதல்களும் நிறுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். தனது நேரடி வேண்டுகோளின் பேரில் இந்த உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதன் ஒரு பகுதியாக இரு தரப்பிலிருந்தும் தலா 1000 கைதிகள் பரிமாறிக்கொள்ளப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். 2ம் உலகப் போருக்கு பிந்தைய மிகப்பெரிய இந்த போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானின் ஷாஹெட் ரக ட்ரோன்கள் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களை வழங்கியதற்காக இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங்கை சந்திக்க சீனா செல்லவுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஈரானின் ராணுவ தொழில் கட்டமைப்பை முடக்குவதற்கும் சட்டவிரோத வணிகங்களுக்கு உதவும் வெளிநாட்டு நிறுவனங்களை தண்டிப்பதற்கும் அமெரிக்கா தயாராக இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது.

உள்ளது. குறிப்பாக ஈரானிடம் இருந்து எண்ணெய் வாங்கும் சீனாவின் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் மீதும் தடைகள் பாயக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநில அமைச்சர் திரு கிருஷன் லால் பன்வார் சாலை விபத்தில் இருந்து உயிர் தப்பினார். பானிபட் அருகே ஜிடி சாலையில் வந்த வாகனம் ஒன்று இவர் பயணம் செய்த கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காயமடைந்த அமைச்சர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அம்பாலா தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு சோனிபட் நோக்கி சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாகவும் இதில் அமைச்சருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் பிஜேபி மாநில தலைவர் திரு மோகன்லால் படோலி கூறினார். அவர் தற்போது அபாய கட்டத்தை தாண்டி நலமுடன் இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கையாக சில நாட்கள் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பார் என்றும் அவர் கூறினார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் கேரளம் மாஹே லட்சத்தீவுகள் மற்றும் கர்நாடகாவின் உட்பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பீகார் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் மற்றும் மேற்கு வங்கத்தின் கங்கை சமவெளி பகுதிகளில் இன்று மணிக்கு 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அதேபோல் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆந்திராவின் கடலோர பகுதிகள் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குஜராத் மற்றும் மேற்கு ராஜஸ்தான் மாநிலங்களில் வரும் வியாழக்கிழமை வரை வெப்பாலை வீசக்கூடும் என்றும் நாட்டின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலையானது 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கோவா அணி மோகன் பகான் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மகாராஷ்டிராவை சேர்ந்த ருத்ரங்கேஷ் பாலசாஹேப் பாட்டில் தங்கப்பதக்கம் என்று முதலிடம் பிடித்தார். இறுதிப் போட்டியில் மிக சிறப்பாக செயல்பட்ட ருத்ரங்கேஷ் பாட்டில் 252.9 புள்ளிகள் குவித்து முதலிடத்தை பிடித்தார். ஹரியானாவை சேர்ந்த ரோஹித் கன்யான் 251.9 புள்ளிகளுடன் 2ம் இடம் பிடித்து வெள்ளிப்பதக்கம் வென்றார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த பைதுர்கியா பிஸ்வாஸ் 230.8 புள்ளிகளுடன் 3வது இடம் பிடித்து வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஜூனியர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த அஸ்மித் சாட்டர்ஜி 251 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக திரு சுவேந்த்ர அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கயானா சுகாதார அமைச்சர் டாக்டர் பிராங்க் அந்தோனியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். தென்னிந்தியாவின் பல பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று ஒரு தகவல்,
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: அன்றும் இன்றும் என்றும் மக்கள் சேவையையே முதல் கண்ணாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் நம் ஆகாஷ்வாணி 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. நேர்லே நம்ம வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்குது. அதுக்கு முன்னால் நம்ம கேட்டுடலாம் சூப்பரான பாடல் ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் பென்னி தயாள், ஹரிச்சரன், சின்மை இவங்க எல்லாம் இணைந்து பாடியிருக்கிறாங்க. பாடல் கேட்கலாம்.

அயன் திரைப்படத்தில் இருந்து அழகான பாடல் கேட்டோம். நேரம் காலை 7:32. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் இன்று நடைபெற இருக்குது. ஒவ்வொரு தாலுக் ஆஃபீஸ்லேயும் இன்றைக்கி காலையில் நடக்க இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த குறைதீர் முகாமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு புதுசாக ஸ்மார்ட் கார்டு குடும்ப அட்டை வேணும் அப்படின்னா நம்ம இந்த முகாமில் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கணும், இல்லைன்னா பெயர் நீக்கணும், முகவரி மாற்றணும், இந்த மாதிரியான ஏதாவது தகவல்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த முகாமை பயன்படுத்தி நாம் அதுக்கான மனுக்களை கொடுக்கலாம். அதே வேளையில் நம்ம குடும்ப அட்டைக்கான தொலைபேசி எண்ணை வந்து பதிவு பண்ணணும், இல்லைன்னா அதில் கொடுத்துருக்க நம்பரை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் இந்த முகாமில் வந்து உங்களுடைய மனுக்களை கொடுக்கலாம். நம்ம போயிட்டுருக்கக்கூடிய ரேஷன் கடையில் அங்கே இருக்கக்கூடிய பொருட்களோட தரம் குறைவாக இருந்தாலோ, இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுடைய பிஹேவியர் நமக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னாலோ நம்ம இந்த குறைதீர் முகாமில் வந்து புகாராக கூட தெரிவிக்கலாம். பல விஷயங்கள், ரேஷன் கார்டு சம்பந்தமான பல விஷயங்களை இந்த நீங்கள் முகாமில் பயன்படுத்திக்கலாம், குறைகளாகவும் கொடுக்கலாம், மனுக்களாகவும் பெறப்படும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய தாலுக் ஆஃபீஸில் இந்த முகாம் காலையில் 9 அளவில் நடைபெற இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா தொடர்பு கொள்கிறதுக்கு எண் கொடுத்துருக்குறாங்க, சொல்கிறேன். 9342471314 அப்படின்ற பொது விநியோக திட்ட கட்டுப்பாட்டு அறை எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கூட சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கூட நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணலாம். 1800-4555-901 அப்படின்ற இந்த எண்ணுக்கூட நீங்கள் தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிலை உங்களுக்காக வந்துட்டே இருக்க அடுத்ததாக இன்டர்வியூ புன்னகை திரைப்படத்திலிருந்து பாடல்

நெல்லை 7:38 நம்மிடம் ஆகிட்டுருக்குது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் தான் நாம் இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளக புகார் குழு அமைக்கப்படாத நிறுவனங்களுக்கு அபராதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, ஐசிசின்னு சொல்லுவாங்க. இது வந்து 10 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணுற எல்லா பிளேஸ்லேயுமே இந்த ஒரு கமிட்டி இருக்கணும். இந்த கமிட்டியில் முக்கியமாக அதுவும் பெண்கள் இருக்கக்கூடிய தொழிற்சாலையாக இருக்கட்டும், மருத்துவமனையாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களில் வந்து 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பெண்கள் அங்கே பணிபுரியிறாங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த கமிட்டி நீங்கள் வந்து அமைச்சிருக்கணும். இது குறித்த பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து சோசியல் வெல்ஃபேர் tvlicc@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்ற தகவல்களையும் நீங்கள் ஷீ பாக்ஸ் அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போயும் பார்க்க முடியும். இந்த குழு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை தெரியப்படுத்தலாம். இந்த நேரத்தில் நம்ம என்ன விஷயம் இந்த கமிட்டி பற்றி சொல்ல இருக்கிறோம் அப்படின்னா, வர 31ஆம் தேதிக்குள்ளே இந்த மாதிரி கமிட்டி அமைக்கப்படாத நிறுவனங்களில் வந்து உடனடியாக கமிட்டி அமைச்சிடணும். கமிட்டி அமைச்சதுக்கு அப்புறமா அதற்கான முழு விவரங்களையும் நீங்கள் வந்து மின்னஞ்சல் முகவரியில் தெரியப்படுத்தணும். இதுக்கு முன்னால் நீங்கள் கமிட்டி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆண்டு அறிக்கையையும் நீங்கள் இந்த மின்னஞ்சல் முகவரியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை நீங்கள் மின்னஞ்சல் முகவரியில் கொடுக்க முடியலை அப்படின்னா கூட நேரில் போய் கொடுக்கலாம். நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் மணிமுத்தாறு வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக மணிமுத்தாறு வளாகத்தில் இருக்கக்கூடிய சமூக நல அலுவலகத்தில் கூட நீங்கள் சமர்ப்பிக்கலாம். இதுக்கான கடைசி தேதி என்னைக்கு அப்படின்னா 31ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள், கடைகள், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், அப்புறம் பேங்க்கு, இது தவிர மற்ற தொழிற்சாலைகள், இவங்க எல்லாருமே இந்த புகார் குழுவை வந்து அமைக்கணும். இதில் முக்கியமாக தலைவராக ஒரு பெண் தான் இருக்கணும். அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய மூத்த உறுப்பினர் அங்கே வந்து தலைவராக இருக்கணும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்குறாங்க. இதே இது தனியார் நிறுவனமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வெப்சைட்லேயோ இல்லை நேர்லேயோ கொடுத்து நீங்கள் உங்களுடைய குழு விவரத்தை பதிவு பண்ணுறதோடு சேர்த்து மத்திய அரசோட வலைத்தளத்திலையும் நீங்கள் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. shebox.wcd.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில், மத்திய அரசு வலைத்தளமான இந்த வலைத்தளத்தில் தனியார் நிறுவனங்கள் கட்டாயம் பதிவிடணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. தவறும் பட்சத்தில் 50,000 ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற தகவலையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நெல்லை வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இன்னும் சில தகவல்கள்லாம் காத்துட்ருக்குது. அதற்கு முன்னால் பாடல் கேட்டுடலாம். ராஜா ராணி திரைப்படத்தில் இருந்து

0: ஒலிபரப்பாகும். தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. ஏழு மணி 47 நிமிடம் ஆகுது. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக விவசாயிகளுக்கான ஒரு தகவலை தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகரிச்சுட்டு வரக்கூடிய வெப்ப அலையிலிருந்து பயிர்களை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த கோடை நேரத்தில் பயிரிடுறதுக்காகவே உகந்த பயிர்களை நம்ம தேர்வு செய்யணும். சரியான பயிரை தேர்வு செஞ்சோம் அப்படின்னா அந்த வறட்சியை தாங்கி அது வளரும். அது மட்டும் இல்லை, நீரை பயன்படுத்தக்கூடிய முறைகளையும் நம்ம சரியான முறையில் கவனிக்கணும். காலையிலேயே நீங்கள் நீர் பாய்ச்சிடுங்க. நண்பகல் 12 மணிலேருந்து பிற்பகல் 3 மணி வரைக்கும் வயலுக்கு செல்றதையும் தவிர்த்திடணும். அந்த நேரத்தில் நீரும் பாய்ச்சக்கூடாது. மண்ணோட ஈரப்பதத்தை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் மூடாக்கு போடலாம், நிழல் வலை கூட அமைக்கலாம். கூடவே இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய மழையை பயன்படுத்தி நீங்கள் உழவு செஞ்சீங்க அப்படின்னா சரியான விளைச்சலையும் நம்ம பெறலாம். இன்னும் சில தகவல்களை கேட்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் இந்திரன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுடலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நம்ம நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 8 மணிக்கான செய்தி சுருக்கம், அதனை தொடர்ந்து திரையரவி நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. திரையரவி நிகழ்ச்சியில் சூப்பரான திரை சார்ந்த கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு நீங்களும் ரெடியா அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462251333 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு. நேர்களின் நினைவிற்கு, இன்று காலை 9:02 ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு, தினமும் ஒரு நல்ல பழக்கம், அதை கடைபிடிப்பது எப்படி? உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் வந்துட்டே இருக்கு, எங்கேயும் காதல் திரைப்படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க. நிகழ்ச்சியில இருந்து வரைக்கும் உங்களோட நினைந்திருந்தேன் நான் உங்களால் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சிகள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். ரயில்வே மதுரை கோட்டமொத்த வருமானம் கடந்த நிதியாண்டில் 1408 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு உதவி செய்ததாக சீனா மற்றும் ஹாங்காங்கை சேர்ந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் அன்பனஞ்சிங்களே, நேரம் 8:03 நிமிடம். நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையருவி. இன்னைக்கு நம்ம திரையருவி நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
2: நான் உங்கள் அன்பார்வைப்பாளரியோ. நேர்லை திரையரவு நிகழ்ச்சிக்காக நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய தொலைபேசி என்ன மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 0462-25611-33 மற்றும் 32 அப்படின்ற இந்த எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பனியர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டலாமா?
2: கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
2: இணைப்பில் இருக்கிறீங்க, யார், என்னாச்சு, முதல் நேரா வந்துட்டு அவங்க பேசவே இல்லையே. வணக்கம்.
3: வணக்கம்.
1: சொல்லுங்க
3: அனைவருக்கும். நீங்க காலை வணக்கம்.
2: காலை வணக்கம். காலை வணக்கம். ரெடியா இருக்கீங்களா கேள்வி கேட்டுலாமா?
3: கேளுங்க.
1: சரி, உங்களுக்காக இந்த பாடலோட இடைப்பட்ட வரிகளை சொல்றோம். அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்களா? அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும், ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. ராகத்தோட படிச்சா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க.
2: இது கொஞ்சம் பழைய திரைப்படம்.
3: யார் அடிச்சு சொல்ல முடியுமா?
2: எம்எஸ்வி மியூசிக் பண்ணிருக்காங்க.
1: எஸ்பிபி பாடி இருப்பாங்க.
2: யார் நடிச்சதுன்னு சொல்ல மாட்டோம்.
1: சரி, உங்களுக்காக எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படம்.
3: இந்த பச்சை கிளிக்கு
1: இல்லையே இல்லையே, நிறைய க்ளூ கொடுத்துட்டோம் பாருங்க. முதல் நேரா நீங்க கண்டுபிடிப்பீங்க நினைச்சு.
3: ஐயோ தெரியலையே எனக்கு.
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பளிக்கலாமா?
3: அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நிகழ்ச்சியில நம்ம கூட பேச இருக்கக்கூடிய மற்றும் ஒரு நேயர் யாருன்னு கேட்டிடலாம். இன்னைக்கு நாங்க நிறைய க்ளூ எல்லாம் கொடுத்துருக்குறோம். இந்த லைன் எந்த பாட்டில் வருது, அந்த பாட்டு எந்த திரைப்படத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பேசலாம்.
1: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
4: தென்காசி மாவட்டம் பூலாங்குளத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுகிறேன் மேடம்.
1: சரிங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வரி சொல்லியிருந்தோம், அது என்ன பாடல் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? அன்னை சிந்தும் கண்ணீர் எல்லாம் பிள்ளையினால் பன்னீராகும், ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும். அன்று தொட்டு நீ நினைத்த எண்ணம் என்னம்மா, அதை இன்று தொட்டு நான் முடிக்கும் வண்ணம் பாரம்மா. ஆமா, நாங்களே சொல்லிட்டோம். அது
2: எஸ்பிபி பாட்டு பாடி இருக்காரு. எம்எஸ்பி தான் மியூசிக் பண்ணிருக்காரு. சுப்பிரமணியம் சார் திரைப்படத்தோட பெயர் வந்து தேடி வந்த மாப்பிள்ளை. பாடல் என்ன அப்படின்றத சொல்லிருங்க.
1: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு.
2: ஆமா, இந்த பாடல் தான் நாங்க முதல் கேள்வியா கொடுத்தோம். இது போல இன்னும் சில பாடல் வரிகள்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னால் நிகழ்ச்சியில பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். நேர்லே
1: முத்து திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. உதித் நாராயணன் சித்ரா பாடிய பாடல். ஏ ஆர் ரகுமன் அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் தினமும் ஒரு நல்ல பழக்கம், அதை கடைபிடிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறீங்க. பத்து 2 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நேர் விருப்ப பாடல்கள் தான் இடம்பெற இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. 12:10 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் கவலையை வெல்லும் கலை பற்றி தான் பேச இருக்கிறீங்க.
1: அதுபோல் பிற்பகல் 3 ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய குக்கு நிகழ்ச்சியில் நேரிலே நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். 9443-6-0794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் விருப்ப பாடலை தட்டிவிடுங்க.
0: நேரிலே இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி திரையருவி. நம்ம திரையருவி நிகழ்ச்சியில பேச இருக்கிற அடுத்த அன்பு நேயர் யார், இங்கிருந்து பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
2: அவங்க வணக்கம் சொன்னதுமே கட்டாயிடுச்சு, நேர் வந்துட்டாங்க. ஆனா சரி, நேர் வர்றதுக்கு முன்னால் நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல் வரிகளை சொல்லிடலாம். இதுக்கான பதிலோட நேர் வந்து ரெடியாக வரப்போறாங்க.
1: வந்துட்டாங்க, சரி, அவங்கள்ட்ட கேட்டு
2: அவங்ககிட்டே கேட்டுலாம். வணக்கம்.
3: இது அன்பு உள்ளங்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம்.
2: காலை வணக்கம் சார்.
3: சொல்லுங்க. வணக்கம். சொல்வது வேலூர் மாவட்டம் கடம்படி பகுதியில் இருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். சரி, உங்களுக்கான பாடல் வரிகள் என்னன்னு சொல்லலாமா? கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. கூவும் செல்போனின் நச்சரிப்பை அணைத்து கொஞ்சம் செல்வண்டின் உச்சரிப்பை கேட்போம். வெறும் காலில் செருப்பின்றி நடந்து மண்ணோடு பேசிக்கொண்டு போவோம். மழலைகள் ஆகும்.
2: பாடல் வரிகள் கொடுத்திருந்தோம். நேரம் அட்டகாசமா கண்டுபிடிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச இருக்கக்கூடிய மற்றொரு நேயர் யாரு கேக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கும். உங்களுக்கான பாடல் வரிகளை சொல்லலாமா? ஓடி வந்த
2: நன்றி சார். நிகழ்ச்சியை எல்லாம் தொடர்ந்து நீங்க கேளுங்க. மனம் விரும்பிய நிகழ்ச்சியை இன்னைக்கும் தவறாம கேளுங்க, சரிங்களா?
1: ஓடி வந்ததும், தேடி வந்ததும், பாடி வந்ததும், பார்க்க வந்ததும் காதல் என்பதா?

0: கருணை என்பதா, உரிமை என்பதா, பாசம் என்பதா?
1: பாசம் நடிகர் யாரு?
2: இதுவும் கொஞ்சம் பழைய திரைப்படம்
1: தான்.
2: பழசுதான்
0: தெரிஞ்ச பாடல் தான் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல். இன்னொன்னு டிஎம்எஸ்பி சிசிலா பாடியிருப்பாங்க கண்ணதாசன் வரிகள்ல. ஆமா,
1: என்னங்க
0: சார்,
2: என்ன கேக்குறீங்க?
0: ஆமா,
1: அது என்ன
0: விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில.
2: சரி முருகன் சார், நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. பாடலுக்கு அப்புறமா என்ன அப்படின்ற பதில நாங்க சொல்றோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நிகழ்ச்சியில உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்குது.
0: தெனாலி திரைப்படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. பா விஜய் வரிகள்ல எஸ்பிபி மற்றும் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: கேட்டிருக்கீங்களே, பாடலுக்கு முன்னால் ஒரு சூப்பரான கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருந்தோம். இடைப்பட்ட பாடல் வரிகளை கொடுத்து அது என்ன திரைப்படம், என்ன பாடல் கண்டுபிடிங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். மறுபடியும் உங்களுக்காக அந்த வரிகளை சொல்கிறோம். நேர்களே, நீங்களும் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள். 0462 2256 1133 மற்றும் 32 அப்படின்ற எங்களுக்கு.
1: ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா, பாசம் என்பதா, கருணை என்பதா, உரிமை என்பதா? யார் சொல்றாங்க? வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மதுரை மாவட்டம்.
1: சொல்லுங்க சார். இந்த நான் இப்ப ஒரு பாடல் வரிகள் சொன்னேன், அது என்ன படம், என்ன பாடல் அப்படிங்கறது தெரியுமா?
0: மறுபடியுமா உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். ஓடி வந்ததும் தேடி வந்ததும் பாடி வந்ததும் பார்க்க வந்ததும் காதல் என்பதா, பாசம் என்பதா, கருணை என்பதா, உரிமை என்பதா? இது ஒரு பழைய திரைப்பட பாடல்.
2: ஓடி வந்ததும்
1: அழகல்ல பாடு. நீங்கள் பாடி பார்க்கும் போதே வந்துடும் நினைக்கிறேன். இல்லையே, இது வந்து டிஎம்எஸ் பி சுசிலா பாடிய பாடல். நாங்கள் க்ளூ கொடுத்துருக்கோம். கண்ணதாசன் வரிகள்,
0: விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: சரி, உங்களுக்காக படம் பெயரை கூட சொல்லிடுறோம். கொடிய பார்த்தால் பசி தீரும். நாங்களே சொல்லிட்டோம். கொடிய செய்ததும் சொன்னதுமே அந்த பாடலா தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? சரி, நன்றி நிகழ்ச்சியில கண்டுகிட்டதுக்கு. நன்றி நன்றி. நம்ம கூட பேச போகிற அடுத்த அன்பனேர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ஷாஜஹான் திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டே இருக்குது. வைரமுத்து வரிகளில், மணி சர்மா இசையில் பாடல் உங்களுக்காக கேட்டுட்டு நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்ல திரையரவி நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நம்ம கூட பேச இருக்கும் நேயர் யார் அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: உங்களுக்கும் உங்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ 2.6 இனிய உற்சாகமான காலை வணக்கம்.

0: வந்து வீரவணர்லிருந்து கணேஷ் என்ற புருஷோத்தமன் மேடம்.
1: புருஷோத்தமன் சார், கொஞ்சம் வேகமா நீங்க சொல்லியிருந்திருக்கலாம், இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்காக நாங்க பாடல் பிளே பண்றோம். இது என்ன திரைப்படம் கண்டுபிடிங்க சரிங்களா?
0: சரிங்க சரிங்க மேடம்.

0: கேட்டிங்களா?
1: ஆ கேட்டா மேடம்.
0: ஆ என்ன திரைப்படம், என்ன பாடல்,
2: என்னாச்சு சைலண்ட் ஆயிட்டீங்க?
1: ஒரு லைன் மாதிரி பண்ணுங்களேன்.
2: என்னது
0: அந்த லைனை தான் நீங்க கண்டுபிடிக்கணும், நாங்க மியூசிக் தான் கொடுப்போம். நன்றி புருஷோத்தமன் சார், அடுத்த நேயர் நம்ம கூட பேச இருக்கிறாங்க, பேசிடலாம். அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்றத நம்ம கேட்போம். வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க யார் இங்கிருந்து?
3: ஹலோ வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க விஜயா. இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் போட்டிருந்தோம், அது என்ன பாடல் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிங்களா?
3: கவின் கிளியனா?
2: சரி, உங்களுக்காக இன்னொரு திருப்பி ப்ளே பண்றோம்.

0: கேட்டீங்களா விஜயம்மா?
1: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் விஜயா,
2: நன்றி நன்றி நிகழ்ச்சியா கலந்துகிட்டதுக்கு.
3: நேர்களை இனி கேட்கலாம்.
4: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
5: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
6: சைபால்
8: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து
9: ஒரு புகழ்பெற்ற ஜப்பானிய சாமுராய் வீரன், வாள் வீசுறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஒரு கடுமையான போரில் கலந்து கொண்டுட்டு களைச்சி போய் திரும்பி வந்தான். படுக்கையில் விழுந்தான். பக்கத்தில் என்னமோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான், ஒரு எலி அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தது. உடனே வாழை உருவனா வீசினான், அது தப்பிச்சுட்டு ஓடிப்போச்சு. எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. கடைசியில் அந்த வாள் முறிஞ்சு போனது தான் மிச்சம். ஒரு பக்கம் அவனுக்கு இது அவமானமாக போயிட்டுது, இன்னொரு பக்கம் பயமாக போயிட்டுது. எவ்வளவோ போர்களில் எதிரிகளை பந்தாடினவன் அவன் ஒரு எலிக்கிட்ட தோற்று போய்டுறதா, அவனால் சகிச்சிக்க முடியல. மனைவிக்கிட்ட சொன்னான் இப்படி நடந்துட்டதுன்னு. அவள் சிரிச்சா, உங்களுக்கு புத்தியே இல்லை, எலியை போய் யாராவது வாழால் வெட்டுவாங்களா அப்படின்னு அந்தம்மா சொன்னதும், நீ என்ன சொல்கிறேன்னா, ஒரு பூனையை கொண்டுட்டு வந்துட்டால் போதும், அதுக்கப்புறம் ஏன் எலி வரப்போகுது அப்படின்னு அந்தம்மா. உடனே ஒரு பூனை வந்து சேர்ந்தது. அது சாதாரண பூனை இல்லை, வீர சாகசங்கள்லாம் செஞ்சு பழக்கப்பட்ட பூனை, பெரிய இடத்துல வளர்ந்தது. அதை கொண்டுட்டு வந்துட்டாங்க. அந்த பூனை குறி பார்த்து எலி மேலே பாஞ்சுது. ஆனால் அந்த எலியும் சுலபமாக தப்பிச்சு போட்டுது. அடுத்தபடியாகவும் பாயறதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த பூனை. ஆனால் அந்த எலியோ ரொம்ப தந்திரமாக திடீர்னு அந்த பூனையின் முகத்துக்கு நேராக பாஞ்சுது. அவ்வளவுதான், அந்த பூனை பயந்து போய் ஒரே தாவா தாவி ஜன்னல் வழியாக வெளியில் ஓடிப்போச்சு. அந்த வீரனுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அடுத்தபடியாக யோசனை பண்ணான். ராஜா வளர்த்துக்கிட்டு இருந்த அரண்மனை பூனையை ஒரு நாள் ஏரவலா கேட்டு வாங்கிட்டு வந்தான். ஊர் உலகம்லாம் பேர் வாங்கின பூனை அது. அந்த பூனையாலும் அந்த எலியை ஒன்றும் செய்ய முடியல. வீரனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அந்த அரண்மனை பூனைகிட்டேயே போய் புலம்புனான். அரண்மனை பூனையே, நீயே தோற்று போயிட்டியே, இனிமேல் நான் என்ன செய்ய முடியும்னா. அந்த பூனை சிந்திச்சுது. அப்புறம் சொல்லிச்சு, இந்த காரியத்துக்கு இந்த மேல்மட்ட விவகாரம்லாம் சரிப்பட்டு வராது. சாதாரண வீட்டு பூனை கிடச்சிதுன்னா அதை கொண்டுகிட்டு வந்து விட்டுப்பார் அப்படின்னுது. சாதாரண பூனையால் என்ன செஞ்சிட முடியும்னா இவன் நம்பிக்கை இல்லாமல். இப்போ அந்த அரண்மனை பூனை சொல்லிச்சு, பெரிய வீட்டு பூனையெல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்கி பழக்கப்பட்டிருக்கோம், அதுக்கெல்லாம் ராஜதந்திரம் தெரியும், ஆனால் எலி பிடிக்க தெரியாது. அதுக்கான வளர்ப்பும் இல்லை, பயிற்சியும் இல்லை. ஏன்னா

அதுக்கெல்லாம் பசி கிடையாது. சாதாரண வீட்டு பூனை அப்படி இல்லை, பசிக்கு ஆகாரம் தேடி அலையும். எலிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு தான் உயிர் வாழும். அதனால் அதுகளுக்கு எலியை பிடிக்கிற எல்லா உத்திகளும் தெரியும், எங்களுக்கு தெரியாது அப்படின்னுது. அது சரியே, அதுவும் பூனை தான், நீயும் பூனை தான், அதால் முடிகிற காரியம் ஏன் உன்னால் முடியல அப்படின்னு கேட்டான் இவன். இதுக்கு அந்த பூனை சொல்லிச்சு, இதே கேள்வியை நானும் கேட்டேன், உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு, நான் ஒரு பூனை அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன் அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி

0: உன்னுடைய தந்திர முறை என்னன்னு கேட்டேன். அது அதுக்கு பதில் சொல்லாமல் படுத்து தூங்கி போச்சு. அதை மறுபடியும் எழுப்பி கேட்டேன், அதுக்கு கோவம் வந்துட்டுது. இதில் என்ன தந்திர முறை வேண்டியிருக்கு? நான் ஒரு பூனை, அவ்வளவுதான். பூனைன்னா பூனை, பூனை எலியை பிடிக்கும், நான் எலியை பிடிக்கிறேன், அவ்வளவுதான்னுது அப்படின்னு சொல்லி விவரமாக சொல்லிச்சு அந்த அரண்மனை பூனை. உடனே ஒரு சாதாரண பூனையை கொண்டுட்டு வந்துட்டாங்க. கொண்டாந்து விட்டால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சுது. இந்த வீரனுக்கு நம்பிக்கை வரல. இருந்தாலும் அதை கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டான். ஒரே நிமிஷம் அந்த எலியை கவிட்டு வெளியில் ஓடிப்பிச்சு. மேலிடத்து பூனைகள்லாம் இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்குது. எல்லோரும் மெதுவாக அந்த பூனையை நெருங்கி உங்ககிட்ட அப்படி என்ன தனிப்பட்ட திறமை, அதோட ரகசியம் என்னென்னு கேட்டாங்க. அந்த சாதாரண பூனை ரொம்ப சாதாரணமாக சொல்லித்தான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பூனை, அவ்வளவுதான், நீங்களும் பூனையாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பூனை தன்னுடைய வாயில் கவிய எலியோடு அங்கேருந்து நடந்து போச்சு. இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டிய தத்துவம் என்னென்னா, நீயாக இரு, இதுதான் அந்த தத்துவம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு உள்ளேயும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இதை அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டு உண்மை இயல்பு புரிஞ்சுக்கணும். நம்முடைய இயல்பு என்னங்கிறது நமக்கு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான கலை. ஒரு பெரிய மனுஷன் வாயை அகலமாக திறந்து வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தான். உடனே ஒரு எலி உள்ளே பூந்துட்டு தான். வீட்டு வேலையால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணான். எங்கள் முதலாளி வாய்க்குள்ளே ஒரு எலி பூந்துட்டுது டாக்டர் அப்படின்னா, நான் உடனே புறப்பட்டு வரேன், அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரொட்டி துண்டை எடுத்து ஒரு வாய்க்கு முன்னாடி காட்டு, உள்ளே போன எலி வெளியில் வந்துடும்னார் டாக்டர். சரின்னு சொல்லிவிட்டான். கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அங்கே போய் சேர்ந்தார். அப்போ வேலைக்காரன் ஒரு பெரிய மீனை அவர் வாய்க்கு நேராக இப்படியும் இப்படியும் ஆட்டிகிட்டு இருந்தான். நான் ரொட்டி துண்டை தானே காட்ட சொன்னேன்னார் டாக்டர். அவன் சொன்னான், எலியை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு ரொட்டி துண்டை காட்ட சொன்னீங்க டாக்டர், அதுக்கப்புறம் அந்த எலியை துரத்திக்கிட்டு ஒரு பூனை உள்ளே போயிருக்கு, அதுக்காக தான் இந்த மீனை காட்டிகிட்டு இருக்கேன் என்னான்னா. இது எதுக்குன்னா, இப்படி வேடிக்கையாக சொல்கிறது, பூனை பூனையாக இருக்க வேண்டும், எலி எலியாக இருக்க வேண்டும், மனுஷன் மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது. நாம் நாமாக இருக்கிற வரை வெற்றி நிச்சயம்.
1: எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில் பருவா சைபால், சரியா திரங்கா சைபால்,
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எட்டு மணி 55 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரையருவி. இன்றைக்கி நம்ம திரையருவி நிகழ்ச்சியில் நேர்கள்லாம் அட்டகாசமாக கலந்துக்கிட்டு ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சி அசதினாங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போகிற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதுவரை உங்களுடன் இணைந்திருந்தது உங்கள் பிரியமான பிரேமி மற்றும்
2: நான் உங்கள் அன்பு அருவி பலரியோ.
1: தீனா திரைப்படத்திலேருந்து பாலி வரிகளில் சங்கர் மகாதேவன் ஹரிணி பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் அகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சி தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் சென்னிதலா, திரு வி டி சதீசன், திரு கே சி வேணுகோபால் ஆகியோர் தில்லி விரைந்துள்ளனர். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும், லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் யுக்ரைன் நாடுகளுக்கிடையே 3 நாட்களுக்கு தற்காலிக போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஒடிசா அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் இன்று இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தினமும் ஒரு நல்ல பழக்கம் அதை கடைபிடிப்பது எப்படி அப்படிங்கிற தலைப்புல தான் பேச இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பனேர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டு வந்துடலாம். சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. SBB மற்றும் வைஷாலி பாடிய பாடல் கேட்டுட்டு நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:08 நீங்க நினைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில் பேச போற முதல் அன்பு நேர் யார், இங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: மாவட்டம் பெரியகுளம், டாக்டர் எம்ஏ இளவரசன். காலை வணக்கம்.
0: சொல்லுங்க சார்.
1: தினம் ஒரு நல்ல பழக்கம் கடைபிடிக்க கொஞ்சம் சிரமம் தான், நல்லா இருக்கு. டயத்தை ஊறிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல பழக்கம் பாத்தீங்கன்னா, அதிகாலை 5 மணிக்கு எழுந்துட்டேன், 2 ஒரு ஆங்கில நாடு, ஒரு தமிழ்நாடு.
0: படிக்க முடியாம போயிருச்சு அப்படின்னா அதை எப்படி தொடர்வீங்க?
1: மறுநாள் எப்படியாவது ஈவினிங் நைட்டுக்குள்ள எப்படியும் படிச்சேன். 12 மணி கிளினிக்ல இருக்கேன் படிச்சேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா 5:30 6:30 7 கூட வந்து பேப்பர் கொண்டு வந்து போடுவாங்க. அது அது அந்த டயத்துக்கு படிக்கும் போது அப்புறம் நைட் நான் கிளினிக்ல ஓய்வா இருக்கேன்.
0: எப்படியாவது அந்த அன்னைக்கு வந்து அந்த பேப்பர் வந்து படிக்கிற பழக்கத்தை விடக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க.
1: அது இல்லாம புத்தகங்கள நிறைய
0: படிப்பீங்க. நன்றி நன்றி, ரொம்ப அருமையா நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க. நன்றி சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, யார் இங்கே இருந்து பேசுறீங்க? வணக்கம்
2: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கே இருந்து பேசுறீங்க?
2: காரக்குறிச்சி புதுக்குடியில இருந்து கலகா பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், சொல்லுங்கம்மா.
2: தினந்தோறும் கடைபிடிக்கும் நல்ல பழக்கம் அதானே கேட்டிருக்கீங்க?
0: ஆமா, தினமும் வந்து கடைபிடிக்கிற நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு, அதை எப்படி கடைபிடிக்கலாம் விடாம அப்படிங்கறத பத்தி தான்.
2: ஒரு செகண்ட் வேலைதான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. கை அணைஞ்சிருந்தா போதும். காலையில எழுந்தோனா ரேடியோ சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணா போதுங்க.
0: கிடைக்கிடன்னு எல்லா வேலையும் கேட்டுட்டே வேலை பார்ப்பீங்க.
2: ஆமா, அந்த ஒரு நல்ல பழக்கம் இருந்தா போதும், தானா எல்லாமே ஒட்டிக்கிடுவோம். அவ்வளவுதான்,
0: நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கண்டிப்பா
0: நம்ம வேலையும் கிடையாது,
2: நம்ம எங்கேயுமே போக வேண்டாம், வீட்டுல இருந்தே எல்லாமே கேட்டுக்கலாம், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம்.
0: கண்டிப்பா
2: ஒரே ஒரு வேலைதான், கை மட்டும் அந்த ஒரு செகண்ட் மட்டும் வேலை செஞ்சா போதுங்க, ரேடியோ சுவிட்ச் ஆன் பண்ணா போதுங்க.
0: சூப்பர்மா, அருமை நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். உங்களுக்காக கண்ணுபட போகுதைய திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:16 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம். ஈரோடுல இருந்து
2: ஒவ்வொரு நாளுமே வாசிப்போம். அது வாசிக்கலன்னா என்னமோ இழந்தது போல ஒரு எண்ணம் தோணுமா?
1: ஓ சரிங்க. ஒரு நாள் கூட தவற விடாமல் கடைபிடிச்சிட்டு வரீங்க.
2: அதே மாதிரி வானொலியில கேட்டுட்டு பங்கு பெறது.
1: சரிங்க.
2: இந்த வானொலி தலைப்பு நல்ல தலைப்பா இருந்தா எப்படியாவது இணைப்பு பிடிச்சி அது பங்கு பெற்று நம்மளுடைய என்ன கருத்துக்களை சொல்றது. அது மாத்திரம் இல்ல, அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவோமா?
1: ஓ சரிங்க. தெரியாத விஷயத்தை
2: கருத்துக்கள் நிறையா. ஆமாமா. அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நான் தினக்கும் செய்யக்கூடிய என்னுடைய வேலைகள் பண்ணிமா.
1: சரிங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
2: நன்றிங்கம்மா.
1: நன்றி நன்றி.

0: வணக்கம்.
1: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியா?
0: நலமா இருக்கும் சொல்லுங்க சார்.
1: நலமா இருக்கும். அதாவது தினமும் ஒரு நல்ல பழக்கம், அது எல்லாமே நல்ல பழக்கம் தான். இதுல கெட்ட பழக்கம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது.
0: அதாவது தினமும் ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா, நம்ம வந்து இப்ப சொன்னாங்க பேப்பர் படிக்கிறது, தண்ணி குடிக்கிறது. இந்த சொன்ன 2 லிட்டர் தண்ணி, ஒரு செம்பு தண்ணி குடிப்பேன், அதுக்கப்புறம் தான் என் நாட்களை ஆரம்பிப்பேன், தவறாம கடைபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும்.
1: பழக்கம் என்னன்னா அதிகாலை எந்திரிக்கிறது.
0: சரிங்க.
1: அதாவது சிலவங்க பாத்தீங்கன்னா இரவு நேரம் முடிச்சாங்கன்னா கூட சீக்கிரம் எந்திரிக்க மாட்டாங்க. இரவு நேரம் முடிச்சாலும் சரி, எந்த ஒரு வேலை போல இருந்தாலும் சரி, அந்த அதிகாலையில எந்திரிக்க பழக்கத்தை இன்னைக்கு வர நான் கடைபிடிச்சிருக்கேன். அதனால என்ன பிரச்சனைன்னா, நல்ல நமக்கு வந்து நல்ல டைம் கிடைக்கும், எல்லா விஷயங்களுமே ஒரு 6 முறை செய்யலாம், இந்த டென்ஷன் வராது.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதனால எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதனால இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிடுறேன்.
0: ஓ சூப்பர் சூப்பர், நன்றி, ரொம்ப சிறப்பா சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ரோஜாவனம் திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் பாடிய, அனுராதா ஸ்ரீராமும் உன்னிகிருஷ்ணன் அவர்களும் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: ஒளி வழியாக உலகை அருகில் கொண்டு வந்த வானொலி 90 ஆண்டுகள் மனங்களை இணைத்த அழியாத பாலம். 90 ஆண்டு கால மக்கள் சேவையில் வானொலி. 9:25 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போறாரு தன்பினையர். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
1: கோவில்பட்டியிலிருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேம்மா.
0: ம், சொல்லுங்க சார்.
1: என்கிட்ட காலையில் உள்ள ஒரு நல்ல பழக்கம் எதுன்னா, சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியே போகவே மாட்டேம்மா.
0: சரிங்க, நேரத்துக்கு சாப்பிடுவீங்கன்னு சொல்றீங்களா?
1: நேரத்துக்கு சாப்பிடுவோம்மா. ஏன்னா எங்க தொழிலுக்கு நாங்க சாப்பிடாம போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, காலையில சாப்பிடாம போயிட்டோம்னா அன்னைக்கு பூரா சாப்பிடவே முடியாது.
0: சரிங்க,
1: அதை நான் சின்ன பிள்ளையில இருந்து ஒரு பழக்கம் வச்சிருக்கேன், காலையில சாப்பிடாம வீட்டை விட்டு வெளியே இறங்குறது இல்லம்மா.
0: ம், சரிங்க.
1: அந்த பழக்கம் நேர வரைக்கும் கடைபிடிச்சிருக்கு.
0: ஓ, சூப்பர், நன்றிங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம்.
2: ஹலோ,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: சோரகாட்ல இருந்து முத்தாசர் பேசுறேன், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க.
2: சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: என்னன்னா,
2: நல்ல பழக்கம் வச்சிருக்க, அழகான தலைப்பு. எங்க வீட்டுல சனி சனி காலத்து 5 மணிக்கு செய்தித்தாள் வரும்.
0: சரிங்க.
2: அத ஒரு மணி 5 to 6 மணி கண்டிப்பா நான் படிச்சு முடிப்பேன். சரி, இந்த எந்த ப்ரோக்ராம் இருக்கா அந்த டைம்ல? இது என்ன பார்த்து, எங்க வீட்டுல பேரம் பச்சிலும் கூட காலத்து பேப்பர் படிக்க 6 மணிக்கு வந்துருவாங்க யாரு பாக்குறதுக்கு.
0: சரி,
2: பேர் வந்து இந்த பேப்பர் உள்ள படங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு என்னது வந்து அழகா கேட்பான். சுரி சுரி விட்டு என்ன பண்ண ஓடி எடுத்து சுரி விட்டு அப்ரிகேஜ் படிக்கிறாரு. அவங்களும் கூட நம்ம நாம வந்து நம்ம பிள்ளைகளை கண்டிப்பா பாதுகாக்கணும்னா செய்தித்தாள் முன்னுதான் பெரிய ஆயுதம் சொல்லிக் கொண்டு வாழ்த்து பெரிய நான் செய்ய. வணக்கம், சாபாஷ்.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போறாரு தன்மணி. யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பாட்டாளி திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:32 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியான இந்த பூங்காற்று நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: காலை வணக்கம்ப்பா. தேனி மாவட்டம் தினமும் சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
1: அதாவது குடும்ப உறுப்பினரோடு ஒன்னா உட்கார்ந்து பேசி சிரிச்சு ஒருவருக்கு ஒரு கருத்துக்களை பரிமாறி கொண்டு அதாவது ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுகின்ற பழக்கத்தை வந்து இன்னும் கடைபிடிச்சு வர்றேன்ப்பா.
0: சரிங்க. மூணு நேரமுமே
1: அது அனுபவிச்சதாப்பா சுகந்தி. மூணு நேரம்ப்பா, காலையில மத்தியானம் சாயங்காலம்ப்பா, மூணு நேரம்ப்பா அது அனுபவிச்சதாப்பா.

0: அந்த சுகம் தெரியும்.
1: கண்டிப்பா
0: குடும்பத்தினுடைய அன்பு வந்து அதிகரிக்கும்பா. கருத்து பரிமாற்றம் நடைபெறுகின்ற போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்கலன்னு சொல்லி அறிந்து கொண்டு அதற்கேற்க நடந்து கொள்ள கொண்ட ஒரு பக்குவம் கிடைக்கும்பா.
1: பண்பலையோடு
0: பயணிப்பதுதான்ப்பா எங்களுடைய நீண்டகால பழக்க வழக்கம்ப்பா. வாழ்நாள் முழுவதும் நீடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று
1: சூப்பருங்க. அருமை அருமை, ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அதாவது இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கிற ஒரு பழக்கம் அப்படின்னு கேட்டா எல்லாருமே ஒற்றுமையா இருந்து அமர்ந்து சாப்பிட்றது தான். ரொம்ப அழகா அதை பதிவு பண்ணிருக்கீங்க, ரொம்ப அழகா கடைபிடிக்கிறீங்க, இன்னும் தொடர்ந்து கடைபிடிங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பினையர், வணக்கம். சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே கே தாமஸ் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார்.
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோம், சொல்லுங்க.
2: ஆர்ஜே பிரேமி அவர்களுக்கு நேர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அம்மா, நான் தினமும் பழகிற பழக்கம்னா நீங்க கூட சொல்லிட்டீங்களே ஒண்ணு, தினம் காலையிலேயே நான் தண்ணி குடிக்காம இருக்கவே மாட்டேன்.
1: சரிங்க.
2: தண்ணி குடிக்கலன்னா ஏதோ மாதிரி பண்ணிடும் எனக்கு வயிறு, எனக்கு ஏதோ பண்ண எதுவுமே கரெக்டா டேலி ஆகாது உணவு பழக்கம். பிறகு ராத்திரி படுக்கும்போது கட்டாயம் இறை தியானம் இல்லாம எனக்கு தூக்கம் வராது, கொஞ்ச நேரம் முழிச்சிரும் கொஞ்ச நேரம் கழிச்சு.
1: கண்டிப்பா.
2: அதனால கட்டாயம் காலையில அந்த மாதிரி பழகிறேன். ஆனா காலையிலதான் இறை தியானம் பண்ணணும், அதிகம் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் நேரம் வாய்ப்பு கிடைக்கல, அது இரவு வச்சுக்கிடுறேன்.
1: சரிங்க.
2: அதான் என்னுடைய தினம் பழக்கம்னு என்னுடைய கருத்தை படி.
1: ஏதாவது ஒரு நாள் தவற விடாமல் கடைபிடிக்கீங்களா, இல்ல ஏதாவது இடைப்பட்ட?
2: ரொம்ப சோர்வு. அதான் தண்ணி குடிக்கிறது கட்டாயம் குடிக்காம
1: இருக்க மாட்டீங்க?
2: தண்ணி குடிக்காம இருக்க முடியலம்மா. ஆனா அந்த இறை தியானம் பாத்தீங்களா?
1: ஆமா.
2: ரொம்ப உடல் சோர்வு சில நேரம் சரியான தலைவலி இருக்கும் பாத்தீங்களா, உடல் சோர்வு. அதான் உடல் சோர்வு நோய்வாய்ப்பட்ட அப்படின்னா மட்டும் முடியல,
1: விடுபட்டு போகும். சரிங்க.
2: மத்த நேரம் குடும்பமானவர்
1: கடைபிடிப்பீங்க?
2: இல்லாம இருக்க மாட்டேன்.
1: சூப்பர், அருமை. நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றி. நம்ம கூட பேச போற அடுத்த அன்பு நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். ஜோடி திரைப்படத்துல இருந்து சிவசிதம்பரம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ஏஆர் ரகுமான் அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்களாக ஸ்வானி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:40 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: அதாவது நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு நம்ம எந்த பழக்கமா இருந்தாலும் சரி, அந்த பழக்கத்தை வந்து நம்மளால வந்து விடவே முடியாது. எனக்கு வந்து ஒரு பழக்கம் என்னன்னாக்கா, ஒரு நாளைக்கு 2 தடவை பிரஸ் பண்ணுவேன். அந்த பழக்கத்தை என்னால விடவே முடியாது. எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, ராத்திரியும் இருக்கா பல்லு தேய்ச்சிடணும்.
0: என்ன
1: ராத்திரியும் ஜெயிக்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்படி ராத்திரிக்கு ஜெயிக்க முடியாத காலத்துல எங்கால் வெளியில போறப்ப நம்ம வந்து இந்த சாயந்தரமே நான் தேய்ச்சிடுவேன். தேய்ச்சிட்டு ஒரு நாளைக்கு 2 தடவை தேய்ச்சிடணும். அந்த மாதிரி தேய்ச்சாதான் எனக்கு தூக்கம் வரும்.
0: சரிங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டது.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. அதாவது ஒரு நல்ல பழக்கம் வாழ்க்கையே மெதுவாக மாற்றும் சக்தி கொண்டதுன்னு சொல்லலாங்க. ஆனால் அந்த பழக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறது தான் சற்று சவாலான விஷயம்னு சொல்லலாம். இப்போ நம்ம கூட பேச போகிற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: சொல்லுங்க, யார் இங்கே இருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கம்மா.
2: அதாவது தினந்தோறும் செய்கிற உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியானம்.
0: சரிங்க.
2: நேரம் தவறாமல் பண்ணும் போது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்ல பயன் இருக்கிறது என்ன உணரும் போது, அதுக்காக நேரத்தை ஒதுக்கி வச்சு நம்ம வழக்கமாக செய்யும் போது.
0: ஒரு நாள் கூட தடையில்லாம செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிதானே?
2: ஆமா, 25 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன்.
0: ஓ சூப்பர், அருமைமா.
2: அது பழக்கத்துக்கு வந்து விடும்.
0: சரிங்க.
2: ஒரு நாள் கூட பண்ணாம இருக்க முடியாது. முக்கியத்தை உணரும் போது நல்ல பலன் கிடைக்கிறது. அதனாலதான் நான் சொல்றேன்.
0: சரிங்க, அருமை. நன்றி நிகழ்ச்சியில.
2: நன்றி, வாழ்க வளம்.
0: நன்றி. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தவசி திரைப்படத்திலிருந்து KJ ஏசுதாஸ் பாடிய பாடல். வித்யாசாகர் அவர்களின் இசையில்

0: 9:48 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியான இந்த பூங்காற்று நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர் வணக்கம். வணக்கம்
1: அன்பு சௌதரி அவர்களுக்கு, காலை வணக்கம். அன்பான குற்றாலம் அம்பலவாணி.
0: சொல்லுங்க சார்.
1: நல்லா இருக்கலாமா?
0: நலமா இருக்கும். சொல்லுங்க.
1: காலையில அந்த 5:21 அலாரம் வச்சு அனுப்பிச்சிருமா? 5:21
0: சரிங்க. நன்றி. நம்ம கூட பேச போற அன்பு நேயர்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். முகவலிருந்து ஜோதி பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து அதிகாலையில டெய்லி 5:30 எழுந்திருச்சிருவேன் மேடம்.
0: சரிங்க.
1: அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கடவுளோட பிரார்த்தனை, எல்லாரும் நல்லா இருக்கும் இன்னை போல் நல்ல பொழுது அமைன்னு சொல்லிட்டு மற்ற வேலைகளை கவனிப்பேன். மற்ற வேலையை செய்து முடிக்கும்போது கடவுளுக்கு மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வேலையை முடிக்கும்போதும் அது பழக்கமா, மற்றவர் செய்த உதவிக்கும் உடனே வெளிப்படையா நன்றி சொல்லிடும் மேடம். இது எப்பயுமே நான் டெய்லி கடைபிடிக்கிறேன்.
0: ஓ, சூப்பர்மா, அருமை. நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. நேர்கள்லாம் அட்டகாசமாக கலந்துக்கிட்டு அவங்களுடைய தினமும் கடைபிடிக்கக்கூடிய பழக்கங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த அன்பு நேர் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு அவங்களுடைய தினமும் கடைபிடிக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை நிறைய பேர் நிறைய வித்தியாசமா சொன்னாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்ததா மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்கள் மனம் விரும்பிய பாடல்களை கேட்டு ரசிக்க கால் பண்ணுங்க. 0462256112 அல்லது 0462256113 என்ற எண்களுக்கு. இப்ப உங்களுக்காக நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஜெயதேவ் மற்றும் சங்கீதா ராஜேஸ்வரன் பாடிய பாடல் விஜய் ஆண்டனி அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தவிக புதிய அரசமைக்க ஆதரவை திரட்டும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது. தவிக அரசமைக்க ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை இன்று அறிவிப்பதாக விசிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கு ஆளுநர் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் புதிய அரசு அமைப்பதில் தேக்க நிலை நீடிக்கும் நிலையில் காங்கிரஸ் தலைமை இன்று அம்மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தவுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்த் அதிகாரி இன்று பதவியேற்கிறார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ பிரதமர் திரு கம்லா பெர்சாதை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். வைஸ் அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் கடற்படையின் புதிய தலைமை தளபதியாகவும், லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி புதிய ராணுவ தலைமை தளபதியாகவும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதால் வரும் 11 தேதி முதல் வாரந்தோறும் திங்கட்கிழமை மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். குடைக்கானல் பேரிஜம் ஏரி சுற்றுலா தலத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டு இருப்பதால் முன்னெச்சரிக்கை இன்று முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வனத்துறை அறிவித்துள்ளனர். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் வண்ண மீன்கள் மதிப்பு 41 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இலங்கையின் காங்கேசன் துறையில் இருந்து தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் கப்பல் நேற்றிரவு எஞ்சின் கோளாறு காரணமாக நடுக்கடலில் பல மணி நேரம் நின்றதால் பயணிகள் அவதிப்பட்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்று இரவு 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்பான உற்சாகமான இனிய காலை வணக்கங்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ. நீங்களே 11 மணி வரைக்கும் அட்டகாசமான உங்களுடைய விருப்ப பாடல்களை ஒளிபரப்ப காத்துட்டு இருக்கிறோம். இது உங்கள் மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நீங்களும் கலந்துக்கணும், உங்க விருப்ப பாடலை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க.

0: நாளைக்கெல்லாம் 0462 2256 1133 மற்றும் 333 அப்படின்ற இந்த எண்களுக்கு நேரிலே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஜிகே கொஸ்டின்ஸும் காத்துட்ருக்குது. பாடல்களுக்கு நடுவில் நாம் வந்து ஜிகே கேள்வி கேட்போம், அதுக்கான பதிலாக பாடலுக்கு அப்புறமா நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காமல் உடனே கால் பண்ணுங்கள். இப்போ மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிற முதல் நேயர் யார் அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: வணக்கம்
1: பாப்பா, பேசுகிறேன்.
0: பாப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் மேடம். எப்படி இருக்கீங்க நீங்க?
0: சூப்பரா இருக்கும். சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: எனக்கு இன்னைக்கு காஞ்சனால இருந்து கருப்பு பேரல.
0: கண்டிப்பா கேட்டுருவோமா? அறிவு கோவை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எது? இந்த ஜிகே கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க, மறக்காம பாடலும் கேட்டுருசிங்க.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நெல்லை மனம் பெருமதே நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கிறீங்க. 10:10 ஆக போகுது. சூப்பரான பாடலை நீர் கேட்டிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம பேசக்கூடிய நீர் யாரு அப்படின்றத நம்ம கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? சுதா. நல்லா இருக்கிறோம் சுதா, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு இன்னைக்கு? திருக்குறள் கிடையாது. இன்னொரு ஒரு க்ளூ வேணா உங்களுக்கு கொடுக்கறேன். இது வந்து 100 பாடல்களை மட்டும்தான் கொண்ட ஒரு நூல். தெரியலையா? திருக்குறள் நினைச்சீங்களா? இல்ல இல்ல, அறிவுரை கோவைன்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து முதுமொழி காஞ்சி. ஓகேவா?
2: முதுமொழி காஞ்சி.
1: ஓகே, சூப்பர்மா. இன்னைக்கு புதுசா ஒரு ஜிகே நீங்க கத்துருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சுதா. அடுத்ததா நம்ம நேயர்க்காக ஒரு ஜிகே கேள்வியை கேட்டுடலாம். உவமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எழுத்தாளர் யாரு? உவமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எழுத்தாளர் யார்? இதுக்கான பதில் தெரிஞ்சால் உடனே கால் பண்ணுங்கள். 04-6226-5611-33 அப்படின்ற எண்ணுக்கு.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: நீங்களே 10:16 நிமிடமாகுது. மனம் மருமித நிகழ்ச்சியில் தான் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. சுப்ரான பாடல்களை நீர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யாரு கேட்போம்? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: கணேசன் சார் காலை வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்க போறீங்க? நிச்சயமா நம்ம அந்த பாடலை கேட்கலாம். அந்த ஜிகே கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியுமா? கண்டிப்பா நான் மறுபடியும் உங்களுக்கு கேட்ட ஆப்ஷனும் கொடுக்கறேன். உவமை கவிஞர் என அழைக்கப்படும் எழுத்தாளர் யார்? இதுதான் கேள்வி. இதுக்கு நான் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்றேன். ஒன்னு சுரதா, இன்னொன்னு பாரதியார். யாரு நீங்க சொல்ல போறீங்க?
2: சுரதா மேடம்.
1: சுரதா, கரெக்டான பதில் சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் கணேசன் சார்.
2: நன்றி
1: நன்றி. உவமை கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எழுத்தாளர் சுரதா. அடுத்த கேள்வியும் ஒரு எழுத்தாளர் சார்ந்த ஒரு கேள்வி தான். ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார்? ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார்? இதுக்கான பதில் தெரியும் உங்களுக்கு அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க. 0462256133 அப்படின்ற இந்த எண்ணுக்கு கூடவே உங்கள் விருப்ப பாடலையும் கேட்டிருக்கீங்க.

0: ஜிவி பிரகாஷ் மியூசிக்ல சூப்பரான பாடல் கேட்டோம். நேரம் காலை 10:23. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கிறீங்க. நேர்களே, நம்ம கூட பேச போற அடுத்த நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க இருக்கிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். குட் மார்னிங்.
0: குட் மார்னிங். யார் பேசுறீங்க? அருணாச்சலம்பட்டியில இருந்து பேசுறீங்களா? சொல்லுங்க, என்ன பாடல் நிகழ்ச்சியில கேட்க போறீங்க?
1: ரெட்ரோல இருந்து கனியம்மா.
0: கனிமா பாட்டு போட்டுருவோம். ஜிகே கேள்விக்கு

0: பதில் உங்களுக்கு தெரியுமா? மறுபடியும் நான் கேட்கட்டுமா? கேட்கவே வேண்டாம், நீங்க ஆப்ஷன் மட்டும் சொல்லுங்க அப்படின்றீங்களா? பெற்ற முதல் தமிழர் யார்? சரி, ஆப்ஷன் சொல்றேன். ஒன்னு அகிலன், இன்னொன்னு பாரதிதாசன். அகிலனே தான், அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஜெயகாந்தன் புக் படிப்பீங்களா? சூப்பர் சார், வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. ஞானபீட விருது பெற்ற முதல் தமிழர் யார் அப்படின்னா அது அகிலன் அவர்கள் தான். சரி, அடுத்த கேள்வி நம்ம கேட்டுடலாம். பொது அறிவு கேள்வி உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. பிகு அப்படின்ற இந்த திருவிழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுது? பிகு அப்படின்றது ஒரு அறுவடை திருவிழா. இது வந்து நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுது? இதுதான் கேள்வி. இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்கள் விருப்ப பாடலோட பதிலையும் சொல்லுங்கள். விவசாயம் முதல் விண்ணை தொடும் விஞ்ஞான தகவல்கள் வரை உங்கள் செவிக்கு விருந்து அளிக்கும்படி ஒழித்து கொண்டு இருக்கின்றது நம் ஆகாஷ்வாணி. மேலும் சுவை அளிக்க 90வது ஆண்டில் உதிக்கின்றது.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. பத்து மணி 21 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மனம் வரும்பதே நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்து நேயர்களோட விருப்பத்தில் பாடல்கள் கேட்டுட்ருக்குறோம். சூப்பரவே அட்டகாசமான ஜிகே கேள்விகளையும் தெரிஞ்சிட்ருக்குறோம். நம்ம கூட நிகழ்ச்சியில் பேச போகிற நேயர் யாருன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: ரேணுகாதேவி. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் ரேணுகாதேவி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: எனக்கு புஷ்பா படத்துல இருந்து ஸ்ரீவள்ளி பாட்டு.
0: ஸ்ரீவள்ளி பாட்டு கேட்டுருவோம். அதுக்கு முன்னால நான் கேட்ட இந்த பொது அறிவு கேள்விக்கு பதில் தெரியுமா?
1: அசாம்.
0: அசாம் கரெக்டா சொல்லிட்டீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். ஒரே சந்தோஷம். நன்றிமா, நன்றி. சூப்பர்மா, சூப்பர், நன்றி. இந்த பிஹு திருவிழா வந்து அசாம்ல தான் கொண்டாடுறாங்க. இந்த பிஹு திருவிழாவில் வந்து மூன்று விதமான பிஹு திருவிழா இருக்கு. அதாவது பஹஹ பிஹு அப்படி சொல்கிறாங்க, அப்புறம் கங்காளி பிஹு அப்படி சொல்கிறாங்க, போகாளி பிஹு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூன்றுமே அறுவடை திருவிழா தான். அந்தந்த மாதங்களில் வரக்கூடிய அறுவடை திருவிழா அப்படின்ற மாதிரி அஸ்ஸாமில் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது சூப்பரான ஒரு, நமக்கு இங்கே பொங்கல் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம கொண்டாடுவோம் அந்த மாதிரி ஒரு பிரபலமான ஒரு திருவிழா தான் அஸ்ஸாமில் பிஹு அப்படின்றது. ஓகே, அடுத்த கேள்விக்குள்ளே நம்ம போயிடலாம். பனி சிறுத்தைகள் வாழக்கூடிய தேசிய பூங்கா எங்கே இருக்குது, அதோட பேர் என்ன? பனி சிறுத்தைகள் வாழக்கூடிய தேசிய பூங்கா எங்கே இருக்குது, அந்த தேசிய பூங்காவுடைய பெயர் என்ன? இதுதான் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய அடுத்த ஜிகே கேள்வி. உங்களுக்கும் பதில் தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். நேர்லேயே உங்களுடைய நினைவிற்கு இன்று பிற்பகல் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய குக்கு நிகழ்ச்சியில் உங்களோட விருப்ப பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்காக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விருப்பமான பாடலை உங்கள் ஊர் பேரோட தட்டி விடுங்க. பாடலை கேட்டு மகிழுங்க.

0: நேர்களை 10:35 ஆகுது. நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களோட விருப்பத்தில் பாடல்கள் கேட்குறோம். இப்போது நேரும் காத்துட்ருக்குறாங்க பாடல் கேட்குறதுக்காக. யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
1: ராணி தேனிலிருந்து. நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
1: அருமையாக இருக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் கேட்க போகிறீங்க?
1: எனக்கு கயல் படத்துல இருந்து பார்க்க போறேன், பார்த்து செய்தி கேட்க போறேன் அந்த பாடல்.
0: பாட்டாவே பாடிட்டீங்களா? சரி, நம்ம வந்து ஜிகே க்வெஸ்சன் குள்ள போயிடலாமா?
1: சொல்லுங்கப்பா.
0: பனி சிறுத்தைகள் வாழக்கூடிய தேசிய பூங்கா எங்க இருக்குது? அதோட பேர் என்ன?
1: அதோட பேர் வேற சொல்லணுமா?
0: எங்க இருக்குன்னு கூட நீங்க சொல்லுங்க, பேர் நான் சொல்லிடுறேன். மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் இல்ல, லடாக் தான். ஆமா, அங்கதான் பனி எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம். சரியா, ஹெமிஸ் அப்படின்றதான் இந்த தேசிய பூங்காவோட பேரு. ஹெமிஸ். ஆமாம், லடாக்கில் இருக்குது இந்த தேசிய பூங்கா. நன்றிமா நினைப்பில் வந்ததுக்கு. இது வந்து பார்க்குறதுக்கே ஒரு அரிதான பனி சிறுத்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது நம்ம இந்தியா பக்கத்தில் லடாக்கில் தான் நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட ஜனவரியிலேருந்து மார்ச் மாதம், இந்த குளிர்கால மாதம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த டைமில் போனோம் அப்படின்னா இந்த பனி சிறுத்தையை பார்க்கலாமா? சரி, அடுத்தும் ஒரு தேசிய பூங்கா சார்ந்த ஒரு ஜிகே கேள்வி தான், கேட்டுடலாமா? உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா எங்குள்ளது? இது வந்து மிதக்குற ஒரு தேசிய பூங்கா, இதான் அந்த கேள்வி. இதுக்கு பதில் தெரியும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். இப்போ நேயர் கேட்ட பாடல் கயல் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுறாசிங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பத்து மணி 41 ஆகுது. மனம் வந்த நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். உலகின் ஒரே மிதக்கும் தேசிய பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஜிகே கேள்வி கேட்டிருக்கிறோம். சூப்பரான பதிலோட நேரம் காத்துட்ருக்கிறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: வெக்கால்பட்டியிலேருந்து கலையரசி பேசுகிறேன் மேடம்.
0: கலை, பதில் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
1: ஆ, கண்டுபிடிச்சாச்சு மேடம்.
0: சூப்பர், பதில் சொல்லிடுங்க, அப்புறம் உங்கள்கிட்ட பாட்டு கேட்குறேன்.
1: மணிப்பூர் மேடம்.
0: மணிப்பூர், ஆட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டிங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேடம்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல் கேட்க போகிறீங்க? விருப்ப பாடல் என்ன?
1: மகராசி படத்துல இருந்து தங்கப்பூவே பாட்டு.
0: கண்டிப்பா நம்ம கேட்டு ரசிக்கலாம். நன்றி கலை.
1: தேங்க் யூ மேடம். தேங்க் யூ மேடம்.
0: நிகளே, உங்களுக்காக அடுத்த கேள்வி என்னன்னா, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது, எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்றதான் நீங்க சொல்ல போறீங்க. அதுக்கு முன்னால பாடல் கேட்டுடலாம். அனிருத்தோட இசையில அனிருத் பாடியிருக்கிறாங்க, ரவிஜியோட சேர்ந்து பாடின பாடலை கேட்டுடலாம்.

0: 10:46 ஆயாச்சு. மனம் வரும்போதே நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்க போகிறாங்க நேயர் அப்படின்னு நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதே போல நேயரும் காத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: இசை பண்பலை நெல்லை பண்பலைக்கும் அறிவிப்பாளர் ரியோவுக்கும் நேயர்களுக்கும் உற்சாகமான காலை நேரம் வணக்கங்கள் சகோதரி.
0: காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் குரு தங்கவேல், சாத்தூர் பத்திரக்கட்சி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மனம் விரும்பி தங்களிடம் பாடல் கேட்க வந்துள்ளேன் சகோதரி.
0: பாட்டை கேட்டுருவோமா?
1: பசியோட இருக்கேன், இட்லி கடையில இருந்து பாட்டு போடலாமா?
0: இட்லி கடை பாடலா போட்டுருவோம்.
1: எஞ்சாமி வந்தானே, எல்லாமே எஞ்சாமி தந்தானே அப்படிங்கிற பாட்டை அனைவருக்கும் போடுங்க, கேள்வியை கேளுங்கம்மா.
0: கண்டிப்பா கண்டிப்பா. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்திருக்கக்கூடிய இடம் எது?
1: ஒரு ஆப்ஷன் கொடுங்க, ரெண்டு கொடுங்க, ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க.
0: அதான ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு எப்படி சொல்லலாம், ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன். சரி, ஒன்று வந்து சென்னை, இன்னொன்று துபாய்.
1: என்னதாம்மா?
0: எங்க?
1: சென்னை.
0: சென்னை, சரியான பதில். தங்கவேலு சார் கரெக்டான பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி சார்,
0: நன்றி. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் தான் அமைஞ்சிருக்குது. அடுத்த கேள்வி, மியான்மர் நாட்டோட பழைய பெயர் என்ன? மியான்மர் அப்படின்ற இந்த நாட்டோட பழைய பெயர் என்ன? இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க, 0462256113 அப்படின்ற இந்த எண்ணுக்கு.

0: நேரில் பார்த்தோமோனே 53 நிமிடம் ஆகுது. மனம் வருமதே நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். நேர்களோட விருப்பத்தில் பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததாக விருப்ப பாடல் கேட்கறதுக்காக நேர் காத்துட்ருக்குறாங்க, பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கிறோம் சார். யார் பேசுறீங்க?
1: உங்கள் அன்பினார் சுந்தர், குப்பகுறிச்சி மேட்டூர்ல இருந்து மேடம். நீண்ட காலம் ஆயிட்டு நம்ம வானொலியில தொடர்பு கொண்டு பண்பலையில
0: பேசி இப்ப லைன் கிடைச்சிருச்சு. சூப்பரான பாடலும் கேட்க போறீங்க.
1: ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: காலமடல்ல இருந்து காலமடன் சாங் ஒன்னு
0: பாடல் கொடுத்துருவோமா? கண்டிப்பா.
1: சரி மேடம்.
0: சரி, ஜி கே கேள்வி நாங்கள் இந்த நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்காக ஒரு கேள்வியும் கேட்டிருக்கோம், பதில் தெரியுமா?
1: சொல்லுங்க மேடம். இன்னொரு தடவை கேளுங்க மேடம்.
0: இன்னொரு தடவை கேட்கவா? சரி, மியான்மர் நாட்டோட பழைய பெயர் என்ன? பர்மா. சரியான பதில். நான் ஏதாவது க்ளூ கேட்பீங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டீங்க சுந்தர் சார். வாழ்த்துக்கள்.
1: நன்றி மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம்,
0: நன்றி, நன்றி. இல்லை, நிகழ்ச்சியில் நமக்காக சூரான பாடல் வந்துட்டு இருக்குது. பைசன் திரைப்படத்துலேருந்து பாடல் கேட்டுவாங்க.

நிகழ்ச்சியில் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான பாடலை தான் நிகழ்ச்சியில் கேட்க இருக்கிறோம். பாடலை தொடர்ந்து 11 மணிக்கான செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து வெளிச்சம் நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்ருக்குது. இன்றைக்கி வெளிச்சம் நிகழ்ச்சியில் PM ஜன்பன் திட்டம் பற்றி தான் தகவல்களை தான் நீங்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடலை கேட்க முடியல அப்படின்னா ரொம்ப வருத்தப்படாதீங்க. நீங்கள் வந்து 3 மணிக்கு ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய குக்கு நிகழ்ச்சியில் தவறாமல் உங்கள் விருப்ப பாடலை கேளுங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களோட விருப்ப பாடலை அனுப்பி வைக்கலாம். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடலை படம் பெயரோட உங்கள் ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்பிவிடுங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் உங்களோட நினைந்திருந்தேன். நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ரியோ.

ekamma ekachakamma wanna kanda heart beat thayera.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரவீந்திரநாத் தாகூரின் சிந்தனைகள் இன்றளவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் சுகாதார காப்பீட்டு திட்டம், அடல் ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஆயுள் காப்பீட்டு திட்டம் 11 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ளதாகவும் இவற்றில் 91 கோடி பேர் இணைந்துள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியனுடனான உறவு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வாகனங்கள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கைகளில் தாவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்க உள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உட்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், த்ருவ் ராவத், சூரஜ் கோலா இணைகள் ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெபேஸ் சீக்மன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 11:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில் சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருக்கும் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். PM ஜன்மன் திட்டம், அதாவது பிரதமர் ஜனஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடலை கேட்டு வந்துடலாம். பாண்டியன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. மனோஜ் சித்ரா பாடிய பாடல். இளையராஜா அவர்களின் இசையில கேட்டுட்டே இருந்திருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:08 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில பிரதமர் ஜனஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம், அதாவது PM ஜன்மன் திட்டம் பற்றி தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். நமது நாட்டில் பல பழங்குடியின மக்கள் இருக்காங்க, ஆனால் அவர்கள் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கும் PVTG எனப்படும் பிரிவினருக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்க இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்குங்க. நவம்பர் 15, 2023 பிர்சா முண்டா பிறந்த தினத்தில் காடுகள் மற்றும் ஒதுக்குப்புற பகுதிகளில் வாழும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவது தான் இந்த திட்டத்தின் நோக்கம்னு சொல்லலாம். இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, எது மற்றும்

சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஏசுதாஸ் மற்றும் பீசஸ்ல பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. பதினோரு மணி 14 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில் பிஎம் ஜன்மன் திட்டத்தின் சிறப்பு அம்சங்களை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. இந்த திட்டத்தின்

இன்னொரு முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிரந்தர வீடுகள், இணைப்பு சாலைகள், மலை கிராமங்களில் முக்கிய ஊர்களுடன் இணைக்கும் சாலைகள், ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் வசதி, நடமாடும் மருத்துவ குழுக்கள் மூலம் வீட்டு வாசலுக்கே சிகிச்சை, பழங்குடியின மாணவர்களுக்கு விடுதி வசதி மற்றும் தரமான கல்வி, மின்சார மற்றும் சமையல் எரிவாயு இணைப்பு, அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து தேவை வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற முக்கிய நோக்கங்களை கொண்டு செயல்படுத்தப்படுதுங்க. இன்னும் கூட சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. ஆவாரம் பூ திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் உங்களுக்காக கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:20 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில் பிஎம் ஜன்மன் திட்டத்தோட சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. இந்த பிஎம் ஜன்மன் திட்டம் வெறும் நிதி உதவிக்காக மட்டும் இல்லாமல் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை முழுமையாக உயர்த்தும் நோக்கத்தோடு செயல்படுது. அடிப்படை வசதிகள் கிடைக்காத இடங்களுக்கு வளர்ச்சியின் ஒளியை கொண்டு செல்லும் முயற்சி தான் இந்த பிஎம் ஜன்மன் திட்டத்தோட சிறப்பு நோக்கமும் கூட சொல்லலாம். பழங்குடியின மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்கும் முயற்சிதான் பிரதமரின் பழங்குடியின சமூக நீதி மகா இயக்கம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எங்க முதலாளி திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் மற்றும் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:26 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வெளிச்சம். இன்னைக்கு நம்ம வெளிச்சம் நிகழ்ச்சியில பிரதமர் ஜனஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் திட்டம் பற்றிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பதினோரு மணி 48 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை இசை. இப்போ உங்களுக்காக முத்துக்கலை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. SBB மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இசை இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. சின்னவர் திரைப்படத்திலிருந்து கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம் நேர்களே, நேரம் 12 மணி கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி நமது வானொலியில் வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதி நிகழ்ச்சியில் கவலையை வெல்லும் கலை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், பிரதம மந்திரியின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம். 1:10 நலந்தனாவில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள், 1:55 தொடர்ந்து நலந்தனா நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்னா நாராயணன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மேகாலயாவின் லைட்லூம் கென்யான் பற்றிய தகவல்கள். 3:00 குக்கு நீர் விருப்ப பாடல்கள். 4:00 பொதிகை தும்பி, 5:00 ஞாபகம் வருதை மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. 7:10 சேலம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி விஜயகுமார். 7:25 நம்மை சுற்றி. உழவர் உலகம். ஆடு மற்றும் மாடுகளில் குடற்புழு நீக்க முறைகள். உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஒட்டுணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அழகிய நம்பி அவர்கள். 8:05 இளங்காற்று வேலை வரும் வேலை. 9:15 திரை இசை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தொல்காப்பியரின் திணைக் கோட்பாடு. 10:00 தாலாட்டும் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேரில் நமது நிகழ்ச்சிகளை கேட்க மறவாதீர்கள்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஸ்நேஹிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: நேரம் 12:11 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பெண்கள் மட்டுமே பங்கேற்கும் ஸ்நேகிதியே. நிகழ்ச்சி வழங்குறதுக்காக அங்க ரெடியா இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
0: என்ன பிரேமி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து.
1: ஆமா, எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு
0: நினைக்கிறேன். நேர்கள்ட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆயிட்டு, அதான் முத பாட்டா அந்த நலம் நலமறியாவல் அப்படின்ட்டு கொடுத்தோம்.
1: எல்லாரையும் விசாரிக்கிறோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நாங்களும் நல்லா இருக்கோம் நேர்களே, நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறோம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னவா இருக்கும் தெரியலையா? நானே சொல்லிடுறேன். கவலை அப்படிங்கிறது மனுஷ வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தாங்க. ஆனால் இந்த கவலை வந்து நம்மளை ஆள ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா வாழ்க்கையுடைய சந்தோஷம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் இல்லையா? என்னாகுமோ, நாளைக்கு எப்படி இருக்குமோ, நான் சரியாக செய்கிறேனா அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நம்ம மனசை வந்து சோர்வடைய செஞ்சிடும். ஆனால் கவலை முழுசுமே நம்மளை வந்து ஆளுகை பண்ண விடாதபடிக்கு நம்ம சமாளிக்கலாம், அதை சமாளித்து கொண்டு போகலாம். அதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறோம். அதாவது கவலையே வெல்லக்கூட கலைகள், நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப தான் பேச போகிறோம்.
1: அதாவது ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து கவலைப்பட்டால் அதுலேருந்து மீள்வதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நீங்கள் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க போகிறீங்க. கலந்துக்க கால் பண்ணுங்க 04-22-2561-3 அல்லது
0: 04-22-2561-3 என்றவங்களுக்கு மீண்டும் தலைப்பு சொல்லிடுறோம். கவலையை வெல்லக்கூடிய கலையாக நீங்கள் எதை பார்க்குறீங்க, எதை நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணலாம். நேர் வந்துட்டாங்க. முதல் நேர் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்குமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்கள், கவலையை வெல்லக்கூடிய கலையாக நீங்கள் எதை நினைக்கிறீங்க?
2: ஃபர்ஸ்ட் கவலைங்கிறது என்ன, நாமளா உருவாக்கிக்கிட்டு?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதனால நம்ம கவலை நம்ம விட நினைக்கவே கூடாது.
0: அதாவது சில விஷயங்கள் வந்து கவலை மாதிரியே தெரியாது, ஆனா கவலைப்படுவோம் அப்படிதானே?
2: இல்லைங்கல்ல, ஆனா அதை நாமளா உருவாக்கிக்க கூடாது.
0: ஓகே,
2: அதே எம்மா எப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு நம்ம தான் கஷ்டப்படுவோம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, உடம்பு கெட்டு போயிடும், மனசும் கெட்டு போயிடும்.
2: எதையும் கேட்டா சரி, இதுவும் கடந்து போகட்டும் அப்படி விட்டுறோம்.
0: ஓகே, உங்களுக்கு ஏதாவது கவலை வந்து அந்த மாதிரி சாதாரணமா எடுத்துட்டு போயிருவீங்களா?
2: ஆமா, உண்மையில எல்லாரும் பாட்டு
0: பாடுறேன்,
2: வெளியே வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸோட பழகிக்கிட்டு அலைஞ்சு
0: விடுவேன். அதாவது பாட்டு கேக்குறது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுதான் நீங்க கவலையை வெல்லக்கூடிய கலையா நினைக்கிறீங்க? சூப்பர் சூப்பர்மா, நிகழ்ச்சியில முதல் நேரம் வந்து சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சந்தியம்மா, எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க குரல் எல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, இது சூப்பரா இருக்கு, இந்த கலை நல்லா இருக்கு.
1: என்ன கேக்குறீங்க? நான் சொல்றேன் பாருங்க.
2: நல்லா கவலைப்படுவேன்.
0: சரி,
2: தன்னால கண்ணீர் வந்துகிட்டு இருந்தாலும் இப்படி பேசுறத

0: நன்றி.
1: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா அப்புறமே?
0: கண்டிப்பா.
1: நேர்லே நரசிம்மா திரைப்படத்துல சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு எஸ்பி சரண் மற்றும் மகாலட்சுமியின் குரல்களில்.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: பன்னிரண்டு மணி 21 நிமிடத்துல நீங்க நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு தோழி யார் இங்க இருந்து பேசுறாங்க கேட்டுலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம், எங்க அம்மா சத்யா மாட்டையும்
2: சொல்லுங்க. கவலை வெள்ளக்கூடிய கலை சூப்பரா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கீங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷமா கேக்குறதுக்கு. சொல்லுங்க, கவலை வெள்ளக்கூடிய கலைன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க? சரி,
3: அப்ப கவலை இருந்தாலும் நம்ம வந்து அதை நினைச்சுட்டே இருக்க கூடாது.
2: சரி,
3: அப்ப நம்ம என்ன செய்யணும்? உங்ககிட்ட யார்த்தையும் சொன்னா திருப்பி வந்து சொல்லும் போது அவங்க வந்து கோவப்படுவாங்க. அப்ப நம்ம யார்த்தையுமே சொல்லாம நம்ம மனத்துக்குள்ளேயே நம்ம இறைவன்கிட்ட சொன்னாலே நம்ம கவலை எல்லாம் தேரும். அதே மாதிரி அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நம்ம எப்படினாலும் இருக்கணும், அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம நல்லா இருக்கும், அந்த கவலை எல்லாம் தேரும்.
2: ஓகே, இறைவன் கிட்ட சொல்லணுங்கீங்க, பிரார்த்தனை. நன்றி. வணக்கம் வணக்கம். யார்
4: பேசுறீங்க?
2: நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம்.
4: நாங்க எப்படி நல்லா இருக்கோம். கொஞ்ச நாள் கொஞ்சம் கவலையா தான் இருந்து இப்போ நேற்று இருந்து உற்சாகம்.
2: இன்னைக்கு தலைப்பு என்னது? கவலையை விளக்கூடிய கலைந்தான் பேசிட்டு இருக்கோம். கவலையா இருந்துச்சா?
4: தெரியும்.
2: சரி சொல்லுங்க, இப்ப கவலை வெல்லும் கலை.
4: நான் வந்து எதுவுமே கவலைப்பட மாட்டேன் மேடம். காலைல எழுந்தேனே இன்னைக்கு என்ன நடந்தாலும் அது உம்மர் கையில தான் அப்படி
2: கடவுள் கையில ஒப்படைச்சிருவீங்க.
4: ஏன்னா கவலை இருக்கலாம் நீங்க. அதே நினைச்சிட்டு இருந்தா மனநோய் வரும் மேடம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே,
4: அதனால இனிமே நாளைக்கு நல்ல நகைச்சுவையா இருப்பேன், யார்கிட்ட நல்ல தமாசா பேசுவேன்.
2: ஓகே,
4: விளம்பரத்து
5: மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சியா? எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: 12:31 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சியில் பேச போற அடுத்த அன்பு தோழி, வணக்கம், வாங்க.
1: வணக்கம். வணக்கம் நினைக்கிறீங்க. இப்படி கடகடன் வேகமா தைப்பீங்களா அந்த நேரத்துல?
2: எங்களுக்குமே
1: நீங்க தான் இங்க வர்ற அன்னைக்கு நாங்க எங்க பிரச்சனை எல்லாம் மறந்துருவோம்.
0: உற்சாகத்தோட பேசுறீங்க பாருங்க, உங்க குரலை கேட்கும் போது நாங்களும் உற்சாகமாயிருந்தோம்.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சிகள், நன்றி நன்றி நன்றி. பிரேமி நீங்க சொல்லுங்க, கவலையை வெல்லக்கூடிய கலைன்னு உங்களுக்கு என்னது?
0: தோழிகள் சொன்ன மாதிரி தான், நமக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நம்ம கவனம் செலுத்தும் போது, அதாவது நமக்கு பிடிச்ச பாடலை கேட்கறது,
1: அப்படி ரெண்டு ஆட்டம் போடுறது,
0: குழந்தைங்க யாரையும் பார்க்கும் போது அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதெல்லாம் கண்டிப்பா நம்ம கவலை எல்லாம் மறந்துடுவோம்.
1: அடுத்த நேரம் வந்துட்டாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம். உங்க குரல கேட்காம எங்களுக்கு ஏதோ இல்லாத மாதிரி,
1: ஏதோ மாதிரி இருந்துச்சா?
3: நாங்க லைன் கிடைக்கட்டாலும் உங்க குரல கேட்டாலும் நிம்மதியா
1: இருப்போம். கேட்டிருப்பீங்களே, பேசிருப்போமே. எப்படியும்
0: சொல்லுங்கம்மா,
1: கவலை வெல்லும் கலைன்னு நீங்க எதை நினைக்கிறீங்க?
3: எனக்கு நான் ஒரு கடவுள் இருக்கேன், சுத்தி தம்பி சிந்தல் கடை. எனக்கு நிம்மதி இருந்தாலே என்ன வியாபாரம் பண்றதா நிம்மதி, வேதியா கேக்குறது தான் உங்க நினைக்கிறேன்.
1: கவலை வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, புரியல.
3: நான் வியாபாரம் பார்க்க மாட்டேன், சுத்தி தம்பி சிந்தல் கடை.
1: சரி சரி,
3: எனக்கு எந்த கவலை இருந்தாலும் அந்த வியாபாரம் பட்டாதான் அது மறந்துடும் மேடம்.
1: ஓகே ஓகே, தொழில் தொழில். சரி சரி,
3: தொழில் தான். ஆமா, உங்க நிகழ்ச்சி கேக்குறது என்னது?
1: ஓகே, தொடர்ந்து கேளுங்க நம்ம நிகழ்ச்சியை. சரியா?
3: சரி மேடம்,
1: நன்றி நன்றி நிகழ்ச்சி, நன்றி நன்றி.

0: ஸ்நேகிதியை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
4: உணர்வுகளின் வெளிப்பாடாய், இனிய நினைவுகளை மீட்டுத் தரும் நண்பனாய் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்டானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு நிசித் பிரமாணிக், திரு திலீப் கோஷ், திரு சுதிர்ராம் டுடு, திரு அசோக் கீர்த்தானியா, திருமதி அக்னிமித்ரா பால் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் உள்ளிட்டோர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றனர். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தாவேக்க புதிய அரசு அமைப்பதில் தொடர்ந்து தேக்க நிலை நீடிக்கிறது. அறுதி பெரும்பான்மைக்கு 2 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அக்கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை எதிர்நோக்கியுள்ளது. இது தொடர்பான முடிவினை இன்று அறிவிக்க உள்ளதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூறியுள்ளது. இதற்கிடையே பெரும்பான்மை ஆதரவை பெறுவதற்காக தாவேக்க குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் குற்றஞ்சாட்டினார். இந்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேக்க மீறியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள திமுக அமமுக உறுப்பினர்களின் ஆதரவை தாவேக்க கோரியதை சுட்டிக்காட்டியுள்ளது. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் திரு சதீசன், திரு ரமேஷ் சென்னிதாலா, கேரள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் ஆகியோர் புதுதில்லியில் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பின்போது புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வது குறித்து விவாதிக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 140 உறுப்பினர்களை கொண்ட கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். இப்பொறுப்பினை தற்போது வகித்து வரும் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் முடிவடைவதையொட்டி இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ராணுவ விவகாரங்கள் துறையின் செயலராகவும் லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழுமத்தின் ராணுவ ஆலோசகராக தற்போது அவர் பணியாற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்கள் 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இத்தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டம், ஆயுள் காப்பீட்டு திட்டம் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டங்களில் 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக அவர் கூறினார். ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை 21,500 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் விபத்து காப்பீட்டு திட்டத்தின் கீழ் 660 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் 1,84,00,000 குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, ஏழை மக்களுக்கு காப்பீட்டு வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டங்கள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்க

0: பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பயனாளிகள் எவ்வித சிரமமும் இன்றி இழப்பீட்டுத் தொகை பெறுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் இதுவரை 2119 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 14 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்திருப்பதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் 97 லட்சம் மண் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் வளம் குறித்து பரிசோதிக்கப்பட்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மண் வள அட்டைகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த தின கொண்டாட்டங்கள் இன்று நடைபெறுகின்றன. இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தொழிலாளர்கள் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான விதிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த சட்டங்கள் பயனளிக்கும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டிரினிடாட் டொபாகோ உடனான நல்லுறவு பாரம்பரியம் மிக்கது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அந்நாட்டிற்கு சென்றுள்ள அவர் இரு நாடுகளுக்கிடையே கலாச்சாரம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் ஒற்றுமை காணப்படுவதையும் சுட்டிக்காட்டினார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து அந்நாட்டு பிரதமருடனும் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். இதன் பின்னர் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்கு வங்கத்தில் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்திற்காக 2700 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் மேற்கு வங்க அரசு கையெழுத்திட்டவுடன் இந்த தொகை விடுவிக்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கையின் காங்கேசன் துறையிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி வந்து கொண்டிருந்த பயணிகள் கப்பல் மோசமான வானிலை காரணமாக நடுக்கடலில் பழுதடைந்தது. கடலோர பாதுகாப்பு படையினர் மீட்பு பணிகளை மேற்கொண்டு பயணிகளை பாதுகாப்பாக மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு நாகப்பட்டினம் நோக்கி பயணிகள் கப்பல் வந்து கொண்டிருந்தது. நாகப்பட்டினம் துறைமுகத்தை நெருங்கி சுமார் 2 கடல் மைல் தொலைவில் வந்தபோது திடீரென மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக கப்பலின் இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த கப்பல் கேப்டன் உடனடியாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இரவு நேரத்தில் கப்பலை நடுக்கடலில் பாதுகாப்பாக நங்கூரமிட்டு நிறுத்தினார். இச்சூழ்நிலை குறித்து கப்பல் நிர்வாகம் உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகள், இந்திய கடலோர காவல்படை, கடலோர பாதுகாப்பு குழுமம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்து அவசர உதவி கோரியது. பயணிகள் பாதுகாப்பை முதன்மையாக கொண்டு உடனடியாக நாகப்பட்டினம் துறைமுக அதிகாரிகளும் இணைந்து உடனடியாக இரவு நேர மீட்பு பணிகளை தொடங்கினார்கள். கடல் சீற்றமாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த போதிலும் மீட்பு குழுவினர் துரித நடவடிக்கையால் கப்பலில் இருந்த இந்திய மற்றும் இலங்கை பயணிகள் அனைவரும் படிப்படியாக இயந்திர படகுகள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட பயணிகள் அனைவரும் இரவோடு இரவாக நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: பஞ்சாபில் அம்மாநில தொழில்துறை அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 4 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே அமலாக்கத்துறையை மத்திய அரசு தவறாக பயன்படுத்தி வருவதாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் குற்றஞ்சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த ஓராண்டுக்குள் 3 முறை அமலாக்கத்துறை இதுபோன்ற சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டினார். சிலி வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பிரஸ் மெக்கனா 6 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வருகிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், டாக்டர் ஜெய்சங்கர் ஆகியோருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார். உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் ஜீசாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 14-12, 8-11, 5-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் அபய் சிங்கை வென்றார். கான்சாஸில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஸ்வீடனில் நடைபெற்ற டெப்டி சீக்மெண்ட் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான

தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 12:50. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் சந்தியா மேடம், பிரேமி மேடம், வணக்கம்.
1: ஆனந்தி பேசுறேன். சொன்ன பாத்தீங்களா, நிகழ்ச்சி கன்க்ளூஷன் குடுக்கறதுக்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு. ஓகே சொல்லுங்கம்மா.
2: நீங்களே சொல்லிட்டீங்களே, கவலையை மறக்கும் கலைன்னு சொல்லிட்டு. கலை எல்லாரும் டக்குன்னு கத்துக்க முடியுமா?
1: இல்ல இல்ல இல்ல,
2: கொஞ்சமாதான். எந்த கலையா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம அடிபட்டுதான் அப்புறம்தான் நம்ம அந்த கலையில தேர்ச்சி பெறுவோம் இல்லையா?
1: கண்டிப்பா.
2: அந்த தேர்ச்சி பெற்றதுக்கு அப்புறம் அந்த கலையை நம்ம சீக்கிரமா கத்துக்கணும், நம்ம கூட தக்கவும் வச்சுக்கணும். ஏன்னா கலையும் மாறிக்கிட்டே, கவலையும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து நம்மள மட்டும் நினைச்சா பரவாயில்ல, நம்ம மொத்த குடும்பத்தையும் நினைப்போம்.
1: கண்டிப்பா.
2: அதனால எதையுமே ரொம்ப டீப்பா உள்ள நுழையாம நம்ம வாழுவோம். ஃப்ரீயா மைண்ட் விடுங்க. இந்த நிமிஷம் இப்ப என்ன நடக்கு ஆக மட்டும் பாப்போம், கடந்து வந்துகிட்டே இருப்போம்.
1: ஓகே சூப்பர் சூப்பர்.
2: நம்ம ரொம்ப டீப்பா போனோம்னா
1: சிலர் வந்து இந்த பாஸ்டே நினைச்சு, ஃபியூச்சரே நினைச்சு, இப்ப பிரசன்ட விட்டுருவாங்க.
2: அந்த வலையில சிக்கிவோமே. சிக்கிட்டு அந்த வலையில நம்ம எப்படி வெளியில வர்றது?
1: கண்டிப்பா. ஆனாலும் கவலை இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது யாருக்குமே
0: சாத்தியம் இல்லாதது.
1: கண்டிப்பா. கவலையால் மனம் உடைஞ்சிருந்தாலும் அதை உருவாக்கக்கூடிய சக்தி நம்ம கையில் தான் இருக்குது. உங்களை நீங்களே ரொம்ப நேசிங்க, அதிகமாக அன்பு செய்யுங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதியும் உடல் நலன் தான் உண்மையான செல்வம். நேர்களே, நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமின் குரல்களில்.

0: அம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
2: நிமிடத்துல நீங்க நிந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில தோழிகள்லாம் அட்டகாசமா கலந்துகிட்டு அவங்களுடைய கவலைகளை மறக்கக்கூடிய அந்த கலைகளை பத்தி சொன்னாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி.
3: நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருந்தது நான் உங்கள் அஜய் சந்தியாஜெகன் மற்றும்
2: நான் உங்கள் பிரியமான பிரேமி.

வயது வாழ்க்கையை பாதுகாக்க மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள முக்கிய திட்டம்தான் பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் ஓய்வூதிய திட்டம். நம் நாட்டில் பல கோடி மக்கள் அமைப்பு சாரா துறைகளில் வேலை செய்து வருகின்றனர். கட்டிட தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், தெரு விற்பனையாளர்கள், விவசாய கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், மீனவர்கள், சிறு தொழிலாளர்கள் போன்றவர்க்கு நிரந்தர ஓய்வூதிய பாதுகாப்பு கிடைப்பது மிகவும் அவசியமான ஒன்று. அதனை கருத்தில் கொண்டு மத்திய அரசு பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 60 வயதிற்கு பிறகு மாதந்தோறும் ரூபாய் 3000 ஓய்வூதியம் வழங்கப்படும். 18 முதல் 40 வயதுக்குள் உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் சேரலாம். மாத வருமானம் ரூபாய் 15,000 இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் சேருபவர்கள் தங்களது வயதிற்கு ஏற்ப மாதந்தோறும் ரூபாய் 55 முதல் ரூபாய் 200 வரை செலுத்த வேண்டும். மிக முக்கியமாக தொழிலாளர் செலுத்தும் அதே அளவு தொகையை மத்திய அரசும் செலுத்தும். அதாவது இது அரசும் தொழிலாளரும் சேர்ந்து உருவாக்கும் பாதுகாப்பான ஓய்வூதிய திட்டமாகும். உதாரணமாக 18 வயதில் ஒருவர் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் 55 மட்டும் செலுத்தினால் போதும். 40 வயதில் சேர்ந்தால் மாதம் ரூபாய் 200 வரை செலுத்த வேண்டும். 60 வயது அடைந்த பிறகு வாழ்நாள் முழுவதும் மாதந்தோறும் ரூபாய் 3000 ஓய்வூதியம் கிடைக்கும். மேலும் இத்திட்டத்தில் சேர்ந்தவர் இறந்தால் அவரின் கணவர் அல்லது மனைவிக்கு குடும்ப ஓய்வூதியமாக 50% தொகை வழங்கப்படும். இந்த திட்டத்தில் சேர தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், செயல்பாட்டிலுள்ள மொபைல் எண். இந்த ஆவணங்களுடன் அருகிலுள்ள காமன் சர்வீஸ் சென்டர் அதாவது CSC மையத்திற்கு சென்று பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் இ ஸ்ராம் தளத்தின் மூலமும் பதிவு செய்யும் வசதியும் உள்ளது. உழைக்கும் ஒவ்வொரு தொழிலாளரின் எதிர்காலமும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். முதிய வயதில் யாரையும் சார்ந்து இல்லாமல் தன்னம்பிக்கையுடன் வாழ இந்த ஓய்வூதிய திட்டம் மிகவும் உதவியாக இருக்கும். எனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். இதுவரை பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள்.

பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். உழைக்கும் கைகள் நாளை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே நல்ல சமுதாயத்தின் அடையாளம். தினமும் கடினமாக உழைக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் முதிய

0: விக்சித் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள்.
1: குடிமகனுக்கான எளிய அணுகுமுறைகள்.
0: காலனித்துவ சட்டங்களை மாற்றவும் நீதிக்காகவும் 3 குற்றவியல் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன.
1: பொது தேர்வு சட்டம் மூலம் வினாத்தாள்கள் பாதுகாக்கப்படுவதோடு பணி அமர்த்துவதில் வெளிப்படை தன்மையும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது.
0: ஓய்வு பெற்ற பாதுகாப்பு அதிகாரிகளின் குடும்பங்களின் நலனுக்காக ஒரே பதவி ஒரே ஓய்வூதியத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது.
1: அவசர மேலாண்மைக்காக தேசிய தரவித்தளம் மற்றும் கிராமப்புற நிர்வாகத்திற்கான 2 ஜியோ போர்ட்டல்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் 15,000 இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:11 கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா. நிகழ்ச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் உங்கள் ஆஜி சந்தியா ஜெகன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட வேண்டியது எவ்வளோ அவசியமான ஒன்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே அளவுக்கு சரியானதை சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் ரொம்ப அவசியமானது. சில உணவுகளை பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எந்தெந்த உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இப்போ நிகழ்ச்சியில் முதல் பாடல் வந்துட்டே இருக்கு. அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதனின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் மற்றும் வாணி ஜெயராமின் குரல்களில் பாடல்.

நேர்களே கேட்டுட்டு இருக்கீங்க நலம் தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வெறும் வயிற்றுல சாப்பிடக்கூடாத உணவுகள் பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். சில மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டரே வந்து சொல்லுவாங்க இதை வரும் வயிற்றில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறணும். அப்படி அவங்க சொல்லாமலே நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களா, அந்த மருந்துகள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஆசிட்டை பாதிக்குமா, அப்புறம் வயிறு புண்ணு, வயிறு எரிச்சல், சோர்வு, மயக்கம்னு இந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும். சரிங்க, இப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டீயோ காஃபியோ குடிக்கலன்னா வந்து முடியாது, எனக்கும் அப்படி ஆனால் அப்படி குடிக்கவே கூடாதாங்க. ஏன்னா காஃபிலாம் பார்த்தீங்கன்னா கஃபைன் வந்து நிறைஞ்சிருக்குமா, வெறும் வயிற்றில் நம்ம இதை எடுத்துக்கும் போது குடல் வந்து பாதிப்படையும்னு சொல்கிறாங்க. அதனால் டீ காஃபி வந்து எடுக்கவே கூடாதுன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடித்து உங்கள் குடலை கொஞ்சம் குளிர்ச்சியாக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டீயோ காஃபியோ எடுத்துக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசிலாவின் குரல்களில் பாடல்.

நேரம் 1:22 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் நேர்களே. இந்த வகையில் அடுத்தது வரக்கூடிய இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பனேட்டட் பானங்களை வந்து நம்ம வெறும் வயிற்றில் நம்ம எடுக்கக்கூடாதாங்க, அது தவிர்க்கணுமா. இதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் பார்த்தீங்கன்னா, வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களோட ரியாக்ட் பண்ணி செரிமான கோளாறு, அப்புறம் வயிற்றில் புண்ணு, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாக்கி விட்டுருமா. காரமான உணவுகளும் வந்து எடுக்கக்கூடாதாங்க, குடல் வந்து பாதிப்படையுமா, அதனாலையும் அல்சர் மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு அதிகரிக்குமா, வயிறு எரிச்சல் உண்டாகுமா. ஐயோ சந்தியா, எனக்கு கார குழம்பு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்கிறீங்களா, அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ எடுத்துக்கோங்க, அதிகமாக சாப்பிடாதீங்க காரத்தை. நேர்களை இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது. பட்டணத்தில் புதம் திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலாவின் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோங்க. அந்த வகையில் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தயிர். இந்த தயிரில் பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா நிறைஞ்சிருக்குதுங்க. ஆனால் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா, அமுதமாகவே இருந்தாலும் நஞ்சாகிற மாதிரி இந்த நல்ல பாக்டீரியாவே பார்த்தீங்கன்னா நம்ம குடலில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துமா. அடுத்ததாக சக்கரவள்ளி கிழங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெக்டின் டானின் மாதிரியானது வந்து குடல் இருக்கக்கூடிய அமில சுரப்பை வந்து தூண்டுமாங்க. இதனால் குடல் சுவர் வந்து பாதிக்கப்பட்டு அல்சர் ஏற்படும். அப்புறம் அந்த எதுக்களிப்பு மாதிரி ஒரு மாதிரி எருக்கழிச்சு வரணும், சாப்பிட்றதெல்லாம் மேலே வர மாதிரியே இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாக்கி விட்டுருமா.

0: நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நலம் தானா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி. தக்காளியை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாதாங்க. அதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களோட ரியாக்ட் பண்ணி ஒரு கரையாத ஜெல்லு மாதிரி வந்து ஒரு பொருளை உருவாக்கி வச்சிருமா. இதனால் வயிற்றில் கற்கள்லாம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வெறும் வயிற்றில் வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாதாங்க. உடலுக்குடைய மெக்னீஷியத்தை பார்த்திங்கன்னா அதோடைய அளவு வந்து திடீர்னு அதிகரிச்சிருமா. இதனால் மெக்னீஷியம் மற்றும் கால்சியத்துடைய சமநிலை வந்து பாதிக்கப்படும். அதனால் பிள்ளைங்கள்ட்டலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, காலையில் ஒன்றுமே சாப்பிடல இந்த வாழைப்பழத்தையாக சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லாதீங்க. வெறும் வயிற்றில் வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது. ஓகே, நலம் தானா நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் பார்த்தால் பசி தீரும் திரைப்படத்திலிருந்து ஏ.எல். ராகவன் மற்றும் பி. சுசிலாவின் குரல்களில் பாடல்.
1: இடையினமாம்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா

சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைப்பதில் இழுபறி தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் தாவேக்கா ஆதரவு குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தாவேக்கா ஆட்சி அமைக்க மொத்தம் 118 உறுப்பினர்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதரவுடன் அக்கட்சிக்கு தற்போது 116 உறுப்பினர்களின் எண்ணிக்கை உள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு வழங்கினால் தாவேக்கா ஆதரவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 118 உயர்ந்து ஆட்சி அமைப்பதில் உள்ள தேக்கநிலை முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலர் திரு பேபி, அரசு அமைக்க தனிப்பெரும் கட்சியை அழைப்பது ஆளுநரின் கடமை என குறிப்பிட்டார். ஆளுநர் வேண்டுமென்றே காலதாமதம் செய்வதாகவும் அவர் குறை கூறினார். இதனிடையே தாவேக்காவிற்கு அமமுக உறுப்பினர் ஆதரவு வழங்கியதாக கூறப்படும் போலி கடிதம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு டி டி வி தினகரன் ஆளுநரை கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி இன்று ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் புதிதாக ஆட்சி அமைக்கும் கட்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தாவேக்கா சார்பில் சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டமும் மாமல்லபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் பதவியேற்ற அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்குவங்க மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 15 கால ஆட்சி முடிவடைந்த நிலையில் வரலாற்று வெற்றியுடன் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் முதலமைச்சர் யார் என்பது விரைவில் இறுதி செய்யப்படும் என தெரிகிறது. புதுச்சேரியில் திரு ரெங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வரும் புதன்கிழமை பதவியேற்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் 165 பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், கலாச்சார நம்பிக்கையுடன் கூடிய தாகூரின் சிந்தனைகள் நாகரிக இந்தியாவின் குரலாக இன்றும் விளங்குவதாக பெருமிதம் தெரிவித்தார். வருங்கால தலைமுறையினருக்கு அன்னாரின் சிந்தனைகள் உத்வேகம் அளிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் திருவுருவப்படத்திற்கு உறுப்பினர்கள் இன்று மலரஞ்சலி செலுத்தினர். இந்தியா மற்றும் ட்ரினிடாட் டொபாக்கோ இடையே கலாச்சார நட்புறவுகள் தொன்று தொட்டே திகழ்வதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்புமிகு வரலாற்று பிணைப்புகளை எடுத்துரைத்த அவர், விளையாட்டு, பாரம்பரியம், உடைகள் போன்றவற்றிலும் காணப்படும் ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டினார். அந்நாட்டு பிரதமருடன் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான இடங்கள் குறித்து ஆலோசித்ததாக எடுத்துரைத்தார். சுற்றுலா, சூரிய மின்சக்தி, ஆயுர்வேத இருக்கை போன்ற பிரிவுகளில் ஒப்பந்தங்கள் இறுதியானதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மறு உத்தரவு வரும் வரை அவர் ராணுவத்தின் செயலராகவும் பணியாற்றுவார் என பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. தற்போதைய முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹானின் பதவிக்காலம் வரும் 30 தேதியுடன் முடிவடைவதால் இந்நடவடிக்கை. திரு என் எஸ் ராஜா சுப்பிரமணி தேசிய பாதுகாப்பு குழுவின் ராணுவ ஆலோசகராக பணியாற்றி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளையும் வகித்து வருகிறார். ராணுவ பாதுகாப்பு அகாடமியில் தமது இளநிலை கல்வியை முடித்த அவர் 1985 டிசம்பர் மாதம் கர்ஹ்வால் ரைஃபிள் 8th பெட்டாலியன் பிரிவில் தமது பணியை தொடங்கினார். லண்டன் ராணுவ சேவை, தலைமை கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு உயர் ராணுவ பிரிவுகளிலும் அவர் பயின்றவராவார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொதுமக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் மக்கள் தங்கள் கோரிக்கை தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். இதேபோல் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறும் குறைதீர் முகாமில் பொதுமக்கள் கலந்து கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். திருச்சி வீரமலைப்பாளையத்தில் உள்ள துப்பாக்கி சுடும் தளத்தில் இன்றும் நாளையும் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெறவுள்ளதால் இப்பகுதியில் மேய்ச்சலுக்காக கால்நடைகள் மற்றும் மனித நடமாட்டத்திற்கு தடை விதித்து ஆட்சித்தலைவர் திரு சரவணன் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கையில் செயல்படும் பார்வைத்திறன் குறைபாடுடையோருக்கான

0: அரசு தொடக்கப்பள்ளியில் வரும் கல்வியாண்டிற்கான மாணாக்கர் சேர்க்கை நடைபெற்று வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, மணல்மேடு, குத்தாலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டத்தில் குத்தாலம், மணல்மேடு, தரங்கம்பாடி, பொறையார், திருக்கடையூர், சமணார்கோவில், சங்கரமந்தல், ஆக்கூர், பெரம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதோடு அவ்வப்போது சாரல் மழையும் பெய்து வந்தது. தொடர்ந்து இன்று காலை முதல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. இந்த மழையால் விவசாய நிலங்களுக்கு தேவையான ஈரப்பதம் கிடைத்துள்ளதுடன் கால்நடைகளும் வெப்பத்திலிருந்து நிவாரணம் பெற்றுள்ளன. நீண்ட நாட்களாக நிலவிய வெப்பத்திற்கு மத்தியில் பெய்துள்ள இந்த கோடை மழை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக கோடை மழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அதிக அளவில் மழை பெய்து வரும் நிலையில் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு ஆகிய மலை கிராம பகுதிகளில் தொடர்ந்து கனமழை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியை பார்வையிட மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை பரவலாக மழை பெய்துள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இதனிடையே தென்காசி பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கோடை மழையால் முக்கிய தொழிலான உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் உப்பு உற்பத்தி பணி தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கோடை மழையின் காரணமாக உப்பு உற்பத்தி பணி முற்றிலுமாக முடங்கியுள்ளது. பாத்திகளில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியை மேற்கொண்டாலும் தொடர்ந்து அவ்வப்போது பெய்து வரும் மழையின் காரணமாக மழைநீரை அகற்றுவதில் பல சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே உப்பு உற்பத்தி பணியானது முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உப்பளங்களில் பணியாற்றி வந்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: கொடைக்கானல் பேரிஜமேரி சுற்றுலா தளத்தில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம்பேரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜமேரி மற்றும் மதிக்கட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2-க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் கமலாலய குளத்தில் 3 நாட்கள் நடைபெறும் தெப்பத் திருவிழாவின் 2ம் நாளான இன்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் எழுந்தருளிய பார்வதி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரரை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை திருவோணத்தை முன்னிட்டு நடராஜருக்கு இன்று நடைபெற்ற சிறப்பு அபிஷேக அலங்காரம் மற்றும் தீபாராதனையிலும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு 7:30 ராஜஸ்தான் ராயல்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைவதில் இழுபறி தொடர்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கான ஆதரவு குறித்த நிலைப்பாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று மாலை அறிவிக்கவுள்ளது. மேற்குவங்க மாநில முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றார். முப்படை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் NS ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். மழை காரணமாக நெல்லை மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: நேரம் 1:55 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. தொடர்வது
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
2: குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் நல மருத்துவ

0: நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள்.
1: 6வது மாதத்தில் முக்கியமாக போடக்கூடியது ஃப்ளூ சொல்லக்கூடிய வைரஸ்னால் ஏற்படுத்தக்கூடிய சளி. அதுவுமே இப்போ வந்து 6 மாதத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் அந்த வைரஸ் சீசன்னு சொல்லுவோம், அந்த மழைக்காலம் நவம்பர் டிசம்பர் அந்த டைமுக்கு முன்னாடி எல்லா குழந்தைங்களுக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த வேக்சின் போட சொல்லுவோம். ஏன்னா அந்த வருஷத்துக்கு எந்த வைரஸ் ரொம்ப பரவலாக இருக்கோ எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கறது, முக்கியமாக ஸ்கூல் போகிற குழந்தைங்கள் 5 வயசு 8 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த ஸ்கூலில் பரவுகிற ஃப்ளூ மாதிரியான காய்ச்சல்கள் வைரஸ் காய்ச்சல்களோட தாக்கம் குறையும். ஸோ மொதல் 6 மாதத்தில் இதெல்லாம் முடிக்கணும். 6வது மாதத்தில் டைஃபாய்டுக்கு உண்டான தடுப்பூசியும் இப்போ போடுறோம். ஸோ இதெல்லாம் மொதல் 6 மாதத்தில் போடுற முக்கியமான வேக்சின். இந்த வேக்சினோட எஃபிகசின்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ஊசி கொடுக்குறோம், இப்போ தலைவலி போடுறோம்னா 100% அது தலைவலியை கட்டுப்படுத்துமானா 90% பேத்தில் அந்த தலைவலி குறைஞ்சிரும். ஒரு 10% பேருக்கு அதையும் தாண்டி மருந்துகள் தேவைப்படலாம். வேக்சினுக்கும் அதே மாதிரி எஃபிகசின்னு உண்டு. பெரும்பாலான வேக்சினுக்கு அந்த எஃபி

0: தடவை அந்த வேக்சின் போட சொல்லுவோம். ஏன்னா அந்த வருஷத்துக்கு எந்த வைரஸ் ரொம்ப பரவலாக இருக்கோ எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கறது, முக்கியமாக ஸ்கூல் போகிற குழந்தைகள், 5 வயசு 8 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால இந்த ஸ்கூலில் பரவுகிற ஃப்ளூ மாதிரியான காய்ச்சல்கள், வைரஸ் காய்ச்சல்களோட தாக்கம் குறையும். ஸோ மொதல் 6 மாதத்தில் இதெல்லாம் முடிக்கணும். 6வது மாதத்தில் டைஃபாய்டுக்கு உண்டான தடுப்பூசியும் இப்போ போடுறோம். ஸோ இதெல்லாம் மொதல் 6 மாதத்தில் போடுற முக்கியமான வேக்சின். இந்த வேக்சினோட எஃபிகசின்னு ஒன்று சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ஊசி கொடுக்குறோம், இப்போ தலைவலி போடுறோம்னா 100% அது தலைவலியை கட்டுப்படுத்துமானா 90% பேத்தில் அந்த தலைவலி குறைஞ்சிரும். ஒரு 10% பேருக்கு அதையும் தாண்டி மருந்துகள் தேவைப்படலாம். வேக்சினுக்கும் அதே மாதிரி எஃபிகசின்னு உண்டு. பெரும்பாலான வேக்சினுக்கு அந்த எஃபிகசி, அதாவது அதோட எஃபெக்டிவ்னஸ்ன்றது 85-90%, பெரும்பாலான வேக்சினுக்கு. வேக்சின் போட்டவங்களுக்கு நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் இந்த இன்ஃப்ளூயன்ஸான்றதுக்கு வேக்சின் போட்டிருக்கோம், ஆனாலும் ஏன் சளி வருது அப்படின்னு கேட்பாங்க. பட் அந்த வேக்சினோட அட்வான்டேஜ் என்னென்னா, உங்கள் உடம்பு அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணும்போது அதற்குண்டான அறிகுறிகள் ரொம்ப தீவிரமாக போகாமல் தடுக்கும். இப்போ வேக்சின் போட்ட குழந்தைங்களுக்கும் வேக்சினே போடாத குழந்தைங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா அதே கிருமி வந்து இவங்களில் ஒரு 10 மடங்கு தீவிரமான நோயை உருவாக்கலாம் வேக்சின் போடாதவங்களுக்கு. வேக்சின் போட்டவங்களுக்கு காய்ச்சலோ சளியோ வந்து 1-2 நாளில் குணமாகற மாதிரி வருமே தவிர அது ரொம்ப மோசமாக ஆபத்துலேயோ போய் முடியாது. இதையும் தாண்டி, வேக்சினையும் தாண்டி, இப்போ உதாரணத்துக்கு டைஃபாய்டு மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் ரொம்ப பேசிக்காக உள்ள ஹைஜீன் சொல்லுவோம், சுத்தம், நீர், தண்ணி, சுத்தமான தண்ணி, சுத்தமான உணவு, கை வாஷ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னும் வேக்சினையும் தாண்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். பட் வேக்சின் போட்ட குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வருமா, லேசான காய்ச்சல் வரலாமானா கண்டிப்பாக வரலாம். வேக்சின் போட்ட உடனே வரலாம், இல்லை அந்த அதே வியாதி அந்த வேக்சின் போட்ட குழந்தைங்களுக்கு வரலாம். பட் ரொம்ப தீவிரமாக போகாமல் வேக்சினோட எஃபெக்ட் வந்து குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். தடுப்பூசி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதுன்றது, குழந்தைகள், அதுவும் ரொம்ப கை குழந்தைங்களுக்கு, லேசான காய்ச்சல் 1-2 நாள் மேக்ஸிமம் 24 மணி நேரம் 48 மணி நேரம் வரைக்கும் வரலாம். இல்லை அந்த தடுப்பூசி போட்ட இடத்துல லேசான வீக்கமோ இல்லை கொஞ்சம் கை கால் உதைக்கும் போது லேசான வலியோ சில குழந்தைங்களுக்கு இருக்கலாம். இதெல்லாம் சாதாரணமாக அந்த பாராசிட்டமால்னு சொல்லக்கூடிய டிராப்ஸ் கொடுக்கறதுனாலேயே அது தானாகவே சரியாயிடும். இதையும் தாண்டி ரொம்ப ரேராக, அதாவது 1000 குழந்தைங்களில் ஒருத்தருக்கோ இந்த மாதிரி சில குழந்தைங்களுக்கு தடுப்பூசினால் சைடு எஃபெக்ட், அதாவது ரொம்ப நாள் தொடர்ந்து காய்ச்சல், இந்த தடுப்பூசி போட்ட இடத்துல சீல் கட்டுறது இல்லை பழுத்து சீல் வர்றது, இந்த மாதிரி ரொம்ப ரேரான காம்ப்ளிகேஷன் தான் வரும். பட் இதற்காக தடுப்பூசி போட பயந்து நிறைய பேர் காய்ச்சல் வருமோ சளி வருமோன்னு பயந்து தடுப்பூசி போடாமல் இருப்பாங்க. பட் அதனால் வர அட்வான்டேஜஸ் பயன்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மாதிரி லேசான சைடு எஃபெக்ட்டுக்கு பயந்து போடாமல் இருக்கக்கூடாது.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி. குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள்.

நேரம் 2:16. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில மலைகள், மேகங்கள், பசுமை, பள்ளத்தாக்குகள் இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய அற்புத உலகம், இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான அதிசயமான இடமான மேகாலயாவின் லைட்லூம் கேன்யன் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. லிங்கா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் அதிதி பால் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:21 நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில மேகாலயாவின் லைட்லூம் கேனியன் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். லைட்லூம் கேனியன் இந்தியாவின் மேகாலயா மாநிலத்தில் அமைஞ்சிருக்குங்க. மேகாலயாவின் தலைநகரமான சில்லாங்கில் இருந்து சுமார் 20 முதல் 25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. லைட்லூம் கேனியன், அதாவது மலைகளின் முடிவு என்றழைக்கப்படும் இயற்கை அதிசயம் நிறைந்த இடம்தான் இந்த லைட்லூம் கேனியன். மேகாலயா அப்படின்னா மேகங்களின் வீடு அப்படின்னு கூட சொல்லப்படுது. இந்த பெயருக்கு ஏற்ற மாதிரி இங்கே எப்போவுமே மேகங்கள் மலைகளை தழுவி கொண்டிருக்கும்னு சொல்லலாம். அந்த மேகங்களுக்குள் மறைந்திருக்கும் இயற்கை அதிசயமே இந்த லைட்லூம் கேனியன்ங்க. இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:27 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில லைட் லூம் கேனியன் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. அதாவது கேனியன் அப்படின்னா ஆழமான பள்ளத்தாக்கு அப்படின்னு பொருள்படுது. இங்கு நின்று பார்த்தால் உலகமே முடிந்து விட்டது போன்று ஒரு உணர்வு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இதுக்கு லைட்லும் மலைகளின் முடிவு அப்படின்னு காசி மொழியில் சொல்கிறாங்க. இந்த இடங்களில் ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் போய் பார்க்குறப்போ கிடைக்கிற அனுபவமே தனின்னு சொல்லலாங்க. பச்சை பசுமையான புல்வெளிகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், மலைகளுக்கு நடுவே மிதக்கும் மேகங்கள், குளிர்ந்த காற்று, இது எல்லாமே சேர்ந்து ஒரு கனவு உலகத்தை உருவாக்குது. காலை நேரத்தில் பார்க்குறப்போ ஒளி மேகங்களுக்கு நடுவில் எழுகின்ற காட்சி ரொம்பவே அழகாக இருக்குங்க. சில நேரங்களில் மேகங்கள் முழு பகுதியும் மூடிடும். அப்போ நாம் மேகங்களுக்குள்ளே நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் மற்றும் ஹரிணி பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:34 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திறன் நாடு. இன்னைக்கு நம்ம மணித்திறன் நாடு நிகழ்ச்சியில மேகாலயாவின் லைட்லூம் கேனியன் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. லைட்லூம் கேனியன் இன்று பலருக்கும் ரொம்ப பிடித்த சுற்றுலாத்தலமாக திகழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். புகைப்பட கலைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள், ட்ரக்கிங் விரும்பிகள் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த இடத்தை மிகவும் நேசிக்கிறாங்க. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம், இப்போ அவங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. சொக்க தங்கம் திரைப்படத்திலிருந்து உன்னி கிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 2:40 நீங்க நீந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில மேகாலயாவின் லைட்லூம் கேனியனின் சிறப்புகளை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோங்க. லைட்லூம் கேனியனில் ட்ரக்கிங் மிகவும் ரொம்பவே பிரபலமான ஒன்றுன்னு சொல்லலாம். மலைப்பாதைகளில் நடந்து செல்லும்போது ஒவ்வொரு அடியிலும் புது புது காட்சிகளை பார்த்து ரசிக்கலாங்க. சில பாதைகள் ரொம்பவே சவாலாகினதாக இருந்தால் கூட அந்த பயணத்தின் முடிவில் காணும் காட்சி அனைத்துமே சோர்வையும் மறக்க வைக்கிற வகையில் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. இங்குள்ள பழமையான படிக்கட்டுகள் ரொம்பவே பிரபலமானவை. இது கீழே இருக்கிற கிராமங்களுக்கு செல்லும் வழியாக இருந்துட்டுருக்கு. இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோஸ் வர்ணல்.

2:46 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில லைட்லூம் கேனியன் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோங்க. லைட்லூம் கேனியன் சுற்றுவட்டாரத்துல பெரும்பாலும் காசி பழங்குடியினர் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழும் மக்கள். அவர்களோட வாழ்க்கை முறை ரொம்பவே எளிமையானதுன்னு சொல்லலாம். இவங்களோட பாரம்பரிய உடைகள், உணவுகள், இசை அனைத்தும் தனித்துவம் கொண்டவைன்னு கூட சொல்லலாங்க. மேகாலயா உலகிலேயே அதிக மழை பெய்யும் பகுதிகளில் ஒன்றுன்னு சொல்லலாம். அதனால லைட்லூம் கேனியனும் பெரும்பாலும் பசுமையாக இருக்குங்க. மேகங்களும் மழையும் காற்றும் சேர்ந்து இயற்கையின் இசையை உருவாக்கும். இங்கே போகிறதுக்கு ஏற்ற நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை ரொம்பவே சிறந்த காலமாக இருக்கும். இந்த காலங்களில் வானிலை குளிர்ச்சியாகவும் பசுமை காட்சி தெளிவாகவும் இருந்துட்டுருக்குங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இன்னும் கூட பல சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. எங்கள் அண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:52 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில மேகாலயாவின் லைட்லூம் கேனியன் பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். மேகாலயாவின் அழகிய இயற்கை அதிசயமான லைட்லூம் கேனியன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இயற்கை நமக்கு அளித்திருக்கும் அழகை பாதுகாத்து இயற்கையை ரசிக்க சுற்றுலா சென்று என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. சூரியவம்சம் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:56 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மணித்திருநாடு. இன்னைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் மேகாலயாவின் லைட்லூம் கேனியன் பற்றிய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டோம். வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: தொடர்வது செய்திச் சுருக்கம். வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்கு வங்கத்தின் புதிய முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி இன்று பதவியேற்றுக் கொண்டார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டு திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தாவேகா தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தாவேகா அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தாவேகா மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் June 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உட்பட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இந்த மழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில்

ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. எகிப்தில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் 3:03 கேட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நேர் விருப்ப பாடல்கள் வாட்ஸ்அப் சாய்ஸ். நேர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்கள் நீங்க கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, 9443607 திரும்பவும் சொல்றேன், 9443607 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேர், ஊர், உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தை டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் நோட்டோ எங்களுக்கு நீங்க அனுப்பலாம். இப்ப நிகழ்ச்சியில முதல் நேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா வின்சி, வேப்பன்குளத்திலிருந்து வின்சி அனுப்பியிருக்காங்க. மானஸ்தன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருக்க நேர்களே.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா சிவநாடனூர் மாரி அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு, நட்புக்காக திரைப்படத்திலிருந்து.

நேரம் 3:15 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி பொன்மலர், அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு நேர்களே. நம்ம வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்முடைய குக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 9443-60794, திரும்பவும் சொல்கிறேன், 9443-60794 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பேர், ஊர் எல்லாம் டைப் பண்ணியோ அல்லது வாய்ஸ் நோட்டோ எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம். இப்போ அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆழ்வார் குறிச்சி பரமசிவானந்தம், அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்குது, ரோஜா கூட்டம் திரைப்படத்திலிருந்து.

மகிழ்ச்சியின் முகவரி ஆகாஷ்வாணி, மக்கள் பணியில் 90 ஆண்டுகள். நேர்களை கேட்டுட்ருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறும்பலா பேரிலிருந்து சுமதி பாடல் கேட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு. நேர்களை கேட்டுகிட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க.

நேரம் 3:30 கேட்டுட்ருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கொக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோவில்பட்டி சுதா முத்துசெல்வி பாடல் கேட்டிருக்காங்க. மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்கான பாடல்.

நேர்களை கேட்டுட்டு இருக்கீங்க சூப்பரான பாடல்கள் நமக்கு கூ நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லிடைக்குறிச்சி ஸ்ரீராம் அவங்களுடைய விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு. நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து

நேரம் 3:43 கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 குக்கு வாட்ஸ்அப் சாய்ஸ் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் பாலமுருகன் அவங்களோட விருப்ப பாடல் தான் வரப்போகுது நேர்களே. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து

நேர்களை கேட்டுருக்கீங்க குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி சைலஜா அவங்களோட விருப்ப பாடல் தான் வந்துட்டே இருக்கு. கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் மூன்று காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் மத்திய அரசு இதுவரை 2,119 கோடி ரூபாயை விடுவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை பெறுவதற்கான நடவடிக்கையில் தவேக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தவேக அரசு அமைக்க ஆதரவு அளிப்பதா என்பது குறித்த முடிவினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்று அறிவிக்கவுள்ளது. தமிழகத்தில் ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாடக்கூடாது என்ற இடதுசாரி கட்சிகளின் நிபந்தனையை தவேக மீறியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்று பரவலாக மழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார்.

0: மாலை வணக்கம் நேர்களே, நேரம் சரியா 4:03 கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 மற்றும் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பொதிகை தும்பி. நிகழ்ச்சியில உங்க கூட இணைஞ்சிருக்கிறோம் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன் மற்றும்
1: உங்கள் நண்பு ஷாயிரா பானு.
0: என்ன ஷைரா பண்ண, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம காம்போ,
1: நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து.
0: நானும் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.

0: ஓகே, பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் வழக்கம் போல் தாயம் தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம் இல்லையா.
1: விளையாண்டுட்ருக்கோம்,
0: இப்போ ரெண்டு
1: ஒற்றைப்படை
0: நாளாக நேயர்கள்லாம் விளையாண்டுட்ருக்காங்க, ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க கலந்துக்கிறதுக்கு. நேயர்களும் வந்தாச்சு, நம்ம அந்த ரூல்ஸை வழக்கமாக உள்ளதை சொல்லிடுவோமா?
1: சொல்லிடுவோம்.
0: ஒற்றைப்படை எண்கள் எல்லாம் வந்துச்சோம்னா 1, 3, 5 எல்லாம் வந்தால் நாங்கள் உங்ககிட்ட கேள்விக்கு போனீர்களே. அப்புறம் 2, 4, 6 இரட்டைப்படை எண்களாக வந்துச்சுன்னா நீங்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்கலாம். நம்பர் சொல்லிருங்க பார்ப்போம். 04-62-256-1132 மற்றும் 04-62-256-1133 என்ற எண்களுக்கு நீங்களே பொதிகை தும்பி நிகழ்ச்சி விளையாடுறதுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: அன்பு சகோதரிகள் இருவருக்கும் அருமையான மாலை வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாரு?
2: களக்காடு ராஜேந்திரன். சந்தியம்மா அப்படி இருந்தா பானுமா அப்படி இருந்தீங்க?
0: நல்லா இருக்கும். அவங்க பானு இல்ல, ஓ சைரா பானு, ஓ சைரா பானு.
2: மூலமா கேட்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு.
0: ஆமா சார், நாங்களும் உங்க குரல் எல்லாம் கேட்காம
2: பட் ஆனா இந்த அலைபேசி மூலம் இந்த காது.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா,
2: உங்களோட
0: நாங்களும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணோம் உங்களை, உங்ககிட்ட பேசுறதெல்லாம். சரியா,
1: ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு நிகழ்ச்சியில தாய்
0: முதல் நேரா வந்திருக்கீங்க, அதனால வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல்ல. சரியா,
2: நன்றி நன்றி.
0: ஓகே, உங்களுக்கு என்ன நம்பர் வந்து பாத்துருவோம். ஓகே, 6 விழுந்திருக்கு, நீங்க தான் கேளுங்க.
2: அப்படிங்களாமா? சரிமா, அது ஒரு புதிர் கேள்வி மாதிரி கேக்குறேன்.
0: சரி கேளுங்க
1: கேளுங்க.
2: அதாவது ஒரு மூணு எழுத்து வந்து ஒரு ஆள் ஒரு மனிதருடைய பெயரை குறிக்கும்.
0: மூணு எழுத்து மனிதருடைய
1: பெயரை
2: குறிக்கும். சரி, ஒரு எழுத்து வந்து மனிதனுடைய உறுப்புகள்ல, உடல் உறுப்புகள்ல ஒண்ணு குறிக்கும்.
0: அது மூணு எழுத்து தானா?
2: அது ரெண்டு எழுத்து, ஒரே எழுத்து, ஒரே எழுத்து,
0: ஒரே எழுத்து,
2: ஒரே எழுத்து மனித உறுப்புகள ஒண்ணு குறிக்கும்.
0: கை கை கை கை, ஒரே எழுத்துனா கை. சரி, உங்க டைமர் ஆன் பண்ணி, அவ்வளவுதான், நான் க்ளூ முடிச்சுதா?
1: 40 செகண்ட்ல சொல்லணும்.
0: ஓகே ஓகே, டைமர் ஆன் பண்ணிக்கிறேன். தெரியுதா சார் ஏதாவது? ஏதாவது க்ளூ கொடுங்களேன் சார், வேற ஏதாவது. கை கை, மூன்று எழுத்து பெயர், மனித பெயர்.
2: ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதா சொல்லலாம்.
0: என்னென்ன பெயர் சேர்க்கலாம் அப்படின்ட்டு
1: நானும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன்.
0: சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு தெரிய மாட்டேங்க சார். சொல்லுங்க சார், டைம் பிடிச்சு சொல்லுங்க.
2: சந்தியாமாக்கு முதல்ல ஒரு பாராட்டு, அதான் ஒரு எழுத்த கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் நம்பி நம்பி.

0: சரி
1: சரி.
0: நம்பி
1: அப்ப அதுல இக்கு வரும்ல,
2: நம்பி
1: கூடையில
0: நம்பி கைதானே,
1: நம்பி
2: நம்பி பேர் இருக்குல்ல நம்பி.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே, ஈஸியா முடிஞ்சிருச்சு. நீங்க தான் கான்ஃபிடென்ட் அப்படி ஏதாவது சொல்லிருந்தா கூட கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். சரி ஓகே சார், வாழ்த்துக்கள். ஓகே ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம்
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
0: எங்கிருந்து பேசுறீங்க ரேவதி?
2: கழுகுமலை
0: ரேவதி. ஓகே, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா?
2: இல்ல மேம்,
0: பேசிருக்கீங்க. ஒரு நாள் நாங்க தான் மறந்துட்டோமான்னு தெரியல. என்னென்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
2: உனக்குள்ளும் இருப்பான், எனக்குள்ளும் இருப்பான். அவன் ஏங்க மறுத்தான், நாம் உலகையே மறப்போம். அவன் யார்?
0: அது யாரு? உனக்குள்ளும் இருப்பான், எனக்குள்ள மனசாட்சி.
1: மனசாட்சி
0: இயங்க மறந்தால் உலகை மறப்போம். மூளையா?
2: இல்ல,
0: உனக்குள் இருப்பான், எனக்குள் இருப்பான் தானே சொன்னீங்க?
2: ஆமா.
1: இயங்க மறந்தால் உலகை மறந்தால்
0: உலகை மறப்பான். வேற ஏதாவது க்ளூ கொடுங்க. ரொம்ப கஷ்டம் கஷ்டமா
1: கனவு கனவு கண்டுகிட்டே இருந்தானா?
0: இல்ல இல்ல இல்ல, இருக்காது. க்ளூ ஏதாவது இருக்கா? டைம் முடிய போகுது, சீக்கிரம் சொல்லுங்க.
2: லேப்டாப்பும் துடிக்கும்.
0: ஹார்ட்.
1: ஹார்ட். இதயம்.
0: ஓகேங்க, ரொம்ப நன்றி. மார்க் உங்களுக்கா எங்களுக்கு அதே சொல்லிருங்க நீங்களே.
2: சரிங்க மேம், உங்களுக்கு
0: எங்களுக்கா? ஓகே அப்பாடா, சரிங்க. ரொம்ப நன்றி நிகழ்ச்சியை கலந்துகிட்டதுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி.
0: ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடுறாமா சாயரா?
1: கேட்டுருவோம்.
0: நேர்களே, சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில், தேவன் ஏகாம்பரம் யுகேந்திரன், பிபிமணி மற்றும் சௌமியா ராவின் குரல்களில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: ஓகே, நேர் வந்துட்டாங்க, பேசிடலாம்.
0: பேசிடலாம்.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மேலச்சேவல்
1: முருகன்.
0: முருகன்,
1: எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார்.
0: நல்லா இருக்கோம்.
1: என்ன சார் ரெடியா? ஈஸியா கேட்டுருவோம்.

0: ஈஸியாக கேளுங்க.
1: ஈஸியாக கேட்போம், விடுகதை கேட்குறேன்.
0: ம் கேளுங்க.
1: ரொம்பவே ஈஸியானது. முள்ளு முள்ளுக்குள்ளே, முந்திரி தோப்புக்குள்ளே, வைக்கோல் போருக்குள்ளே, கண்டெடுத்தேன் வைரமணி. அது என்னன்னு சொல்லுங்க. இல்ல, விடுகதை தான். முள்ளு முள்ளுக்குள்ளே, முந்திரி தோப்புக்குள்ளே, வைக்கோல் போருக்குள்ளே, கண்டெடுத்தேன் வைரமணி. அது என்ன?
0: ஏதாவது தெரியுதா? பில்லரான் குடியும். ஓகே. ஆ சார்,
1: சார் இருக்கீங்களா?
0: இருக்கீங்களா? போனீங்கன்னா சொல்லிட்டு போங்க, நாங்க பாட்டு கத்திக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஏதாவது க்ளூ ஏதாவது கொடுங்க.
1: ஏதாவது க்ளூ? இது நம்ம சாப்பிடக்கூடியது, எல்லாரும் விரும்பி சாப்பிடும் ஒரு ஒரு பழ வகையை சேர்ந்தது.
0: ம், வாங்க வாங்க, வந்துட்டீங்க.
1: இதுக்கு மேலே சொல்ல முடியாது.
0: என்னது?
2: முள்ளு முள்ளு மாதிரி இருக்குமா பழம்?
0: நீங்க முள்ளுன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம், பலாப்பழ பக்கம் திரும்பி இருக்கலாம். சரி, என்னது கேக்க போறாங்க பலாப்பழத்தை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்காம இருப்பீங்க, சொல்லாம
2: இருப்பீங்க.
0: சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி நிகழ்ச்சி கலந்துட்டு.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்
1: வணக்கம்
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பேசுறீங்க எங்க இருந்து?
0: நல்லா இருக்கோம்.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே, உங்களுக்கு என்ன நம்பர் பாத்துறோமா?
1: நான் உருட்டிடலாமா?
0: அஞ்சு சேர்ந்து நடிச்ச ஒரு அஞ்சு திரைப்படங்கள் சொல்லுங்க பாப்போம். கடகடன் டைமர் ஆன் பண்ணிரலாமா? ஓகே,
1: டைம் ஸ்டார்ட் நவ்.
0: சொல்லுங்க. கிரீடம். ம், அப்புறம் எப்படி? நல்லா யோசிங்க. சரி, ஒரு மூணு திரைப்படம் சொல்லுங்க. அஞ்சு வேண்டாம், இன்னும் ரெண்டு மட்டும் சொல்லுங்க போதும்.
3: படம் பார்த்திருக்கேன், அது புது படமா இருக்கு. மங்காத்தா.
0: ஆ ஓகே. இன்னும் ஒண்ணு, இன்னும் ஒண்ணு, ஒண்ணு ஒண்ணு. பழைய படம் இருக்கு ஒரு படம். பழைய படம் இருக்குது ஒண்ணு. நான் சொன்னீங்க இருக்கா அந்த படமா? ஆமா, என்ன பார்த்திருக்கேன் அப்படிம்பீங்க அப்புறம். சரி ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு. நான் சொல்றேன், ஜி ஜி பாத்திருக்கீங்களா? சரி ஓகே ஓகேம்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சி கலந்து நன்றி நன்றி. ஓகே, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம் சைரா.
1: ஓகே, கேட்டுருவோம்.
0: நேர்லேயே நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. குஷி திரைப்படத்திலிருந்து தேவாவின் இசையில் தேவன் சௌமியா ராவ் மற்றும் எஸ் ஜே சூர்யாவின் குரல்களில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ புத்தம் புது வடிவில் நித்தமும் உங்களுடன்.
1: நீங்கள் சொல்லும் போது நல்லா இருக்கே சாயிரா. வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
0: பேசுறீங்க
2: பேசுறேங்க.
1: எங்க இருந்து சார்?
0: இருந்து
1: என்னது புரியல. விட்டு விட்டு கேக்கு. நீங்க பேசுறதே விட்டு விட்டு கேக்குது எனக்கு.
0: கொஞ்சம் தள்ளி வாங்க.
2: ரொம்ப நாளா விட்டுட்டே.
1: அதனால கோபமா இருக்கீங்களா? அதனால கோவம் வந்துருச்சா? சரி, எங்களை மன்னிச்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே ஓகே. நானும் பேச்சுக்குதான்.
0: இனிமே தொடர்ந்து.
1: ஓகே, உங்களுக்கு என்ன நம்பர் வந்து பாத்துருவோமா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கு என்ன வந்து பாத்துருவோமா?
0: உருட்டிடலாமா?
1: ஓகே, உங்களுக்கு ஆறு விழுந்திருக்கு.
0: நீங்க
1: கேட்கணும். கேளுங்க. சரியா பதில் சொல்ல மாட்டோம் நாங்க. நீங்க விட்டு விட்டு சொன்னா எப்படி? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
0: என்னது நாலு?
1: எல்லாமே நீங்க பேசுற எல்லாத்துலயுமே ரெண்டாவது வார்த்தை கட்டாய கட்டாய வருது. நாலு முக்கு
2: படி.
1: நாலு முக்கு படி. புரியுதா உங்களுக்கு?
0: எனக்கும் புரியல. என்னது அது?
1: சரிம்மா, இனிப்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: ஒன்ஸ் மோர் கேட்கும் பொதிகை தும்பியின் கேம் ஷோவில் நீங்களும் பங்கேற்க வேண்டுமா? டயல் செய்யுங்கள். 0462-256-1132 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோவில் பங்கேற்கலாம்.
1: வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
1: வணக்கம். இனிப்புக்கு வந்தாச்சு. பேசலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
0: வணக்கம். யார்? எங்கிருந்து?
1: யார் பேசுறீங்கம்மா?
3: தென்காசியிலிருந்து
1: ஆலங்குளம். பேர் சொல்லுங்க. மாலினி தேவி. ஓகே, எப்படி இருக்கீங்கம்மா?
3: நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும்.
3: சென்னையில இருந்து பேசுறேன். இப்ப ஊருக்கு வந்துருக்கேன்.
1: சரி சரி சரி. ஓகேம்மா, கிளைமேட் எல்லாம் எப்படி இருக்கு சென்னையில?
3: சென்னையில இல்ல, இப்ப இங்க ஆலங்குளத்துல இருக்கேன்.
1: ஆ சரி. கிளைமேட் எப்படி இருக்கு உங்க ஊர்ல?
3: இங்க கிளைமேட் நல்லா இருக்கு. அங்க சென்னையிலயும் மழை பெஞ்சிட்டு இருக்கா.
1: சரி, ஓகே, சூப்பர். உங்களுக்கு என்ன வந்து பாத்துருவோமா?
3: போடுங்க.
1: மூன்று விழுந்திருக்கு.
0: மூன்று. நாங்க தான் கேட்கணும்.
1: நாங்க தான் கேட்கணும்.
0: ஈஸியா கேட்கட்டுமா? ஈஸியா கேட்கட்டுமா? மயிலுக்கும் கிளிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ரொம்ப சிம்பிள்.
1: ரொம்ப சிம்பிள்.
0: மயிலுக்கும் கிளிக்கும் உள்ள வித்தியாசம்.
1: மயிலுக்கும் குயிலுக்கும் சொன்னா கூட கொஞ்சம் பொருந்தும். அது என்ன கிளிக்கும்? சரி சொல்லுங்க. மண்ணிங்களே சொல்லிருங்க.
0: சொல்லுங்க.
1: டைமர் ஆன் பண்ணியாச்சு. ம்.
0: உங்க டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு.
3: கூமா? ரெண்டு.
0: நீங்க தான் சொல்லணும்.
3: ரெண்டு கூ.
0: எப்படி கிளி கூமா?
1: அதானே.

0: பேசதானே செய்யும். மாலினி தேவி, மாலினி தேவி அப்படின்னு பேசும்.
1: மயில் போல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கிளி போல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க.
2: ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்,
0: வித்தியாசம் கேக்குறாங்க. வித்தியாசம்
1: வித்தியாசமா
0: கேள்வி இப்பதான் புரியுதா?
1: மயில்
2: தேசிய பறவை, கிளி வந்து ஜோசிய பறவை.
0: என்ன ஒரு இது, சூப்பரா இருக்கு. ஆயிரம் உட்காந்து எழுதியிருக்காங்க இந்த 50 நாள்ல உட்காந்து எப்படி கேட்கலாம் அப்படின்ட்டு. சரிம்மா, நன்றிமா, நன்றி நன்றி நன்றி நன்றி. நேர்களே, நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. மின்சார கனவு திரைப்படத்துல இருந்து சுஜாதாவின் குரலில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகா ஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: விசால்பட்டியிலிருந்து ரேணுகா தேவி. ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
1: வணக்கம். கோயில்பட்டி ரேணுகா தேவியா?
2: இல்ல, வெக்காளிப்பட்டி.
1: வெக்காளிப்பட்டி, ஓகே. எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். பின்னாடி எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு நான் கேட்டது எனக்கே கேக்குது, கொஞ்சம் சவுண்டை குறைச்சிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. உங்களுக்கு என்ன நம்பர் பாத்துருவோமா?
2: சரி மேடம், சொல்லுங்க.
1: மூன்று விழுந்திருக்கு உங்களுக்கு. நாங்க தான் கேக்குறோம்.
0: நாங்க தான் கேக்கணும்.
1: முன்னாடி உள்ள படங்களை கேக்கவா?
2: பழைய படத்துல வேணா கேளுங்க.
1: சரி, அப்படின்ட்டு இல்ல, ஒரு ஜென்ரலாவே
2: கேளுங்க. விடுகத மை கட்டி எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: அப்படி இல்லைங்க, எனக்கு விடுகத தெரியணும்லங்க. என்னங்க நீங்க, நானும் சொல்ல வேண்டாம சொல்ல வேண்டாம்னு சமாளிச்சுட்டு போறேன்.
2: எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துருக்கணும்.
1: ரஜினிகாந்த் அவங்க நடிச்ச திரைப்படங்கள்ல வந்து ஆ வரிசையில வரக்கூடிய படங்கள், அதாவது ஆ வரிசைன்னு சொல்ல வேண்டாம், ஆனா ஆனால் ஆரம்பிக்கக்கூடிய படங்கள் ஒரு அஞ்சு படங்கள் சொல்லுங்க.
2: அண்ணாமலை.
1: அண்ணாமலை, ஓகே.
2: அண்ணாத்தை
1: யார் சொல்லி கொடுக்கா? பின்னாடி இருந்து சொல்லுங்க.

0: நான் ரஜினி அந்த படமே ரொம்ப பாக்கல.
1: என்னங்க எல்லாம் தெரிஞ்சிட்டு வர வேண்டாமாங்க, நிகழ்ச்சிக்கு வரும்போது
0: நீங்க படத்தை பத்தி கேட்டீங்கன்னு தெரிஞ்சா
1: நீங்க மட்டும் கேட்டீங்கல்ல. இன்னும் ரெண்டே ரெண்டு சொல்லிட்டீங்கன்னா
0: முடிஞ்சது.
1: அருணாச்சலம் அடுத்த வாரிசு அதிசய பிறவி பாத்திருக்கீங்களா அந்த படம்லாம்? இல்ல பாத்திருக்கீங்களா அந்த படம்லாம்? ரொம்ப நன்றி, நல்லா விளாண்டிங்க நிகழ்ச்சியில. நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. என்ன இப்படி பொசுக்குன்னு கேட்டு விட்டாங்க அவங்க நம்மளை பார்த்து சொல்லுங்க
2: விட்டுக்கதான்.
1: ஓகே வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: இருவருக்கும் மாலை வணக்கம் கூறுவது தூத்துக்குடி மாவட்டம் உள்ளக்கால் கிராமத்திலிருந்து பாபு.
1: பாபு எப்படி சார்? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்களுக்கு குரலை கேட்டது மகிழ்ச்சி, நலமாக இருக்கும்.
1: ஓகே சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஓகே உங்களுக்கு என்ன வந்து பாத்துருமா? தாயம் விழுந்திருக்கு. ஒன்று
2: ஒன்று.
1: ஓகே கேளுங்க சார்.
2: ஈஸியாவே கேக்குறேன். ஊர் நாங்க தான்,
1: நாங்க தான் கேட்கணும்.
2: ஒன்றுல விழுந்திருக்கு.
1: ஆமா ஒன்றுல விழுந்திருக்கு,
2: நாங்க தான் கேட்கணும். ஊர்னு முடியக்கூடிய ஊர் ஒரு ஏழு சொல்லுங்க பாக்கம்.
1: ஊர்னு முடியணுமா?
2: ஊர்னு முடியக்கூடிய ஊர், ஊர்னு முடியக்கூடிய
1: எடுத்துக்காட்டு ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லுங்க.
2: அதாவது ஊர்னு முடியக்கூடியது ஊர், எடுத்துக்காட்டு ஒரு ஊர் சொல்லவா?
1: சொல்லுங்க.
2: தஞ்சாவூர்.
1: தஞ்சாவூர்.
3: தஞ்சாவூர்.
1: இப்ப அதை பிடிச்சிட்டு அப்படியே வந்துருங்க பின்னாடியே. ஓகே டைமர் ஆன் பண்றேன், ரெடி. யோசிங்க யோசிங்க. இல்ல நீங்க போன ஊரா தான் இருக்கும்.
3: போன நிறைய ஊர் போயிருக்கு. தஞ்சாவூர் வராது.
2: மயிலாப்பூர்.
1: மயிலாப்பூர்.
3: மயிலாப்பூர் வருது. மயிலாப்பூர், சிங்கப்பூர் போயா?
2: சிங்கப்பூர் அதுவும் ஊர் தான்.
3: காந்தலூர் இருக்கு.
2: என்னது?
1: சிங்கப்பூர்ங்க.
2: முதுகுளத்தூர் இருக்கு.
1: எவ்வளவு ஊர் இருக்கு? இருந்தாலும் நீங்க சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. நன்றி
3: நன்றி
1: நன்றி நன்றி. ஓகே நேர்களே, நிகழ்ச்சி சூப்பரான இப்போ பாடல் வந்துட்டே இருக்கு. சிநேகிதி திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரன் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் கே சித்ரா, சுஜாதா, சங்கீதா மற்றும் சாஜித்தின் குரல்களில் பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியிலிருந்து 1197 கிலோஹெர்ட்ஸிலும் 102.6 மெகாஹெர்ட்ஸிலும் பொதிகை தும்பி ஜாய்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் கேம் ஷோ.
1: நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவான நேயர் வணக்கம்.
0: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம். பெருமாள் புரத்திலிருந்து கோமதி நமச்சிவாயம்.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம்
1: ஸ்நேகிதிக்கே வருவீங்கன்னு நினைச்சேன். ஸ்நேகிதிக்கே வருவீங்கன்னு நினைச்சேன்.
2: லைன் கிடைக்கல.
1: சரி ஓகே.
0: உருட்டிடலாமா?
2: உருட்டுங்க மேடம்.
1: ஓகே. அஞ்சு விழுந்திருக்குமா?
0: அஞ்சு விழுந்து.
2: நீங்கள கல்வி வைக்கணும். நாங்க தான் கேள்வி வைக்கிறதுக்குலாம் ரெடியா இருந்தேன்.
1: சரி, ரொம்ப சிம்பிள் சிம்பிள். உங்க குரல் நல்லா இருக்கு இல்லையா? ஒரு பாட்டு பாடுங்க. லாஸ்ட் நேர் தானே, நீங்க ஒரு பாடல் பாடுங்க.
2: நான் பாடவா?
1: பாடுங்க, கேக்குறோம்.
2: சரி, பாடுறேன். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே சின்ன ராஜா, உன் தோளுக்காகத்தான் அந்த இந்த மாலை ஏங்குது.
1: கல்யாணம்
2: கச்சேரி எப்போது?
1: ஓகே, சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றிமா.
0: நன்றி நன்றி.
2: வாழ்த்துக்கு. நன்றி
1: நன்றி நன்றி. ஓகே சாயரா போனும். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்கள் எல்லாருமே சூப்பராக கலந்துக்கிட்டு நல்லபடியாக எல்லா கேமும் விளையாண்டாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கைத்தட்டல் கொடுத்துருவோமா?
0: ஓகே கொடுத்துருவோம்.

0: நேர்லே பொதிகை தும்பி நிகழ்ச்சியில் உங்களோட கேம் ஷோவில் நாங்கள் கலந்துக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் அஜய் சந்தியா ஜெகன் மற்றும்
1: உங்கள் அன்பு ஷாயிரா பானு.
0: நேர்லே வருகின்ற பாடலோடு நிறைவு பெறுகிறது பொதிகை தும்பி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான பெரும்பான்மை பலத்தை தவிக பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து வெற்றி பெற்றுள்ள இரண்டு உறுப்பினர்களின் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கும் கடிதத்தை அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் இன்று மாலை தவிக நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனாவிடம் அளித்துள்ளார். இதனையடுத்து அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 இடங்களை தவிக பெற்றுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முப்படைகளின் தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜா சுப்பிரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமரின் 3 காப்பீட்டுத் திட்டங்களில் இதுவரை 94 கோடி பேர் இணைந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5 தேதிகளில் கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 தொடங்குகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் கோவா மோகன் பகான் அணியையும் ஜம்ஷெட்பூர் பெங்களூரு அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மாலை வணக்கம் நேர்களே. நேரம் சரி 5:03 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேர்கள் கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஞாபகம் வருதே மூத்த குடிமக்களுக்கான நிகழ்ச்சி இது. இன்றைக்கி என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவகாலங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு, மாறி மாறி சீசன் எல்லாம். ஒவ்வொரு சீசன்லையுமே ஒவ்வொரு மெமரிஸ் நமக்கு இருக்கும். சின்ன வயசில் இப்பெல்லாம் இருந்தோமே அப்படின்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க. இப்போ என்ன சீசன் பார்த்தீங்கன்னா கோடை காலம் இல்லையா, அதனால் உங்கள் சின்ன வயசுடைய கோடைக்கால ஞாபகங்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள அழைக்கலாம். 0462-256-1132 மற்றும் 0462-256-1133 என்ற எண்களுக்கு. நிகழ்ச்சியின் முதல் நேயர் வணக்கம்.

0: நேர்களே கேட்டுட்ருக்கீங்க ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார். சிறு வயது என் கூட நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? கோடைக்கால ஞாபகங்கள்
1: குற்றாலம் பவானாசம்
0: அப்பெல்லாம் தண்ணி இருந்துச்சா வெயில் நேரத்துல?
1: அப்ப வந்து கொஞ்சம் தண்ணி இருந்தது, ஸ்டீமர் பாவனாசத்துல கொஞ்சம் தண்ணி இருந்தது.
0: சரி,
1: அப்ப அந்த ஸ்டீமர்ல உள்ள போய் அங்க போய் அருவி விழுந்தது. அந்த ஒரு அருவி இருக்கு, அதுல குளிச்சுட்டு வந்தோம் எல்லாரும். ஆமா ஆமா, காலேஜ்ல இருந்து படிச்சோம்.
0: சரி சரி சரி,
1: ஏழு.
0: ஓகே ஓகே ஓகே,
1: அப்போ போயிட்டு வந்தோம்மா.
0: ஞாபகம் இருக்கு. ஓகே சார், நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் வணக்கம், யார் இருக்கீங்க, பேசுங்க. எங்க இருந்துமா?
1: திருநெல்வேலி மாவட்டம்,
0: திருநெல்வேலியில இருந்து. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. ஓகே, பேரு
1: முருகேஸ்வரி.
0: முருகேஸ்வரி, சொல்லுங்கம்மா, உங்க சின்ன வயசு கோடைக்கால ஞாபகங்கள்.
1: சின்ன வயசுல
0: எப்படி, சின்ன வயசுல ஐஸ் வாங்கி சாப்பிட்டோமா அப்படின்னு சொல்றீங்களா?
1: பெங்களூர்.
0: ஆ,
1: இருக்கோம் மேடம்.
0: இல்லை, இந்த சம்மர் டைமில் உங்களுக்கு எது ஞாபகம் வரும்? சம்மர் சீசன் வந்தாலே சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தோம் தெரியுமா இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி ஏதாவது யோசனை இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அந்த மாதிரி கேட்குறேன். எப்படி, நீங்கள் பேசுகிறது விட்டு விட்டு கேட்குது எனக்கு. இது
1: ஆற்றுல போய் குளி.
0: சரி, அது எப்படி, கோடை காலத்தில் மட்டும் தான் குளிக்க போவீங்களா, மற்ற நேரம் போக மாட்டிங்களா? சரி, ஓகே. ஓ, சரிம்மா சரிம்மா, உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. நன்றி நன்றி. நேர்லேயே நிகழ்ச்சியில் இப்போ பாடல் வந்துட்டே இருக்குது. நெஞ்சத்தை கில்லாதே திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்துமா பேசுறீங்க? என்ன காந்தி செல்வியா, என்ன பேர் புரியல? ஜான்சியா? ஓகே சொல்லுங்கம்மா, உங்களுடைய சின்ன வயசு, நீங்க பெரியவங்க தானே, இது பெரியவங்களுக்கான நிகழ்ச்சி. சரி சரி சரி, உங்க குரல் வந்து சின்ன பொண்ணு மாதிரி இருந்துச்சாதான் கேட்டேன். ஓகே சொல்லுங்க.

0: எனக்கு 48 வயசு ஆயிடுச்சு.
1: 45 வயது. இது பெரியவங்களுக்கு 60 வயசுக்கு மேல இருப்பாங்களா அவங்களுக்கான நிகழ்ச்சி.
0: அப்படியா?
1: சரியா, சரிம்மா. நன்றி நன்றி நன்றி.

நேர்களே, இன்றைக்கி ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் சின்ன வயசுனுடைய கோடைக்கால ஞாபகங்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்குறோம். நீங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுடைய அனுபவங்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னா அழைக்கலாம். 0462256113132 மற்றும் 0462256113133 என்ற எண்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது நேர்களே. அதிசயப்பிறவி திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பாடல்.

நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் வணக்கம், பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க, இணைப்பில் தான் இருக்கீங்க. வணக்கம் வணக்கம், இருமுறைலாம் கேட்க பேர் சொல்லுங்களேன். வணக்கம் வணக்கம், வணக்கம்

நேர்களே, இன்றைக்கி ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் சிறு வயதின் கோடைக்கால ஞாபகங்கள் பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்குறோம். வணக்கம் நேர்களே, நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்கலாம். 04-6-2-2-5-6-1-1-3-2 மற்றும் 04-6-2-2-5-6-1-1-3-3 என்ற எண்களுக்கு. வணக்கம்.

0: நேரம் 5:30 கேட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 ஞாபகம் வருது. நம்ம நிகழ்ச்சியில பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஏர்வாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: 4 மாசத்துக்கு அப்புறம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் என்னுடைய உதவியினால்.
0: ஓகே, கண்டிப்பா சொல்லுங்க. சிறு வயதின் கோடை கால ஞாபகங்கள் பத்தி அன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்.
1: அம்மா அம்மாக்கு அப்படியே கேட்டுட்டேன்.
0: சொல்லுங்க.
1: அங்க எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல ஏப்ப மே மாசம் ஃபுல் 1 மாசம் தான் லீவு. மே 1 இருந்து ஜூன் 1 வர ஸ்கூல் 1 தான் திறப்பாங்க. அந்த இதுல அதிகமா எங்களெல்லாம் நல்லா ஃப்ரீயா விட்டாவும். கோடை சொந்தக்கார வீட்டுகளுக்கு போறவங்க அங்க எங்க வீட்டுக்கு வர்றது எங்க மாமா பையன் பூரா வந்துருவானுவோம். எங்க ஊரு பூரா நல்ல கடற்கரை பக்கம் உள்ள ஊரு.
0: எந்த ஊர்? இங்கதானா? ஏர்வாடி தானா?
1: ஏர்வாடி இல்ல, அது நாங்க வளர்ந்தது 5 கிராமம் பக்கம்.
0: சரி சரி.
1: திருநெல்வேலி கடைசி கடல். இப்போ கூடங்குளம் எல்லாம் சொல்றாங்களா, அதுல அந்த ஊர்ல இருந்து பார்த்தா கூடங்குளம் தெரியும்.
0: சரி,
1: எல்லாரும் வந்தா கடலுக்கு, நாங்க எல்லாருமே கடல் அந்த சும்மா நம்ம எங்க வீட்டுல இருந்து பார்த்தாலே கடல் சத்தம் கேட்கும்.
0: சரி,
1: அதனால சாயங்காலம் ஆனவன கொஞ்சம் கடலுக்கு போயிருவோம்.
0: சரி,
1: வேற குளங்கள்ல எல்லாம் அப்பம்லாம் தண்ணி உண்டு. குளத்துக்கு தான் போறது. 4 குளிக்க போனா 6 தான் வாரது.
0: சரி,
1: நாங்களே நீச்சல் பழகி கொள்வோம்.
0: ஓகே, இப்ப போறீங்களா? அப்படி யாரும் ஃபேமிலியா? இப்ப எல்லாம் கிடையாது.
1: இப்ப அங்க பூரா அந்த பச்சை பச்சையா இருந்து
0: விளையாடுற மாதிரி
1: வாலி அந்த அப்படி நீட்டமா இருக்கும். அதை வச்சு என்ன விளையாட்டு விளையாடுறது? பொன் வண்டு பிடிக்க பையனோ பிடிச்சிட்டு வருவாங்க.
0: ஓகே ஓகே ஓகே மணிக்கு.
1: அதாவது பொன் வண்டு தான், அதுவரை இதுவரை பொன் வண்டே பார்த்தது இல்ல.
0: இப்ப நீங்க சொல்ல போய் தான் தெரியுது பொன் வண்டு எல்லாம் ஒண்ணு இருக்கான்ட்டு.
1: ஆமா, பொன் வண்டு தான் அப்படி தங்க கலர்ல இருக்கும் பொன் வண்டு.
0: ஓகே ஓகே, சரிம்மா, நீங்க சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: அதெல்லாம் பார்க்கவே இல்ல.
0: ஓகே, ரொம்ப நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், இணைப்புக்கு வந்தாச்சு, பேசலாம். வணக்கம்.

0: நேர்களே, சூப்பரான பாடல் கேட்டு ரசித்தோம். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகியின் குரலில். வணக்கம். வணக்கம். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நாங்களும் சின்ன வயசுடைய கோடை கால ஞாபகங்கள்
1: நினைச்சுட்டே இருப்போம்.

0: திருநெல்வேலி குமந்தாண்டூர்ல இருந்து அங்க ஒரு மாசம் இருந்துட்டு
1: திருநெல்வேலிக்கு போவீங்கன்னா எந்த ஊர்ல இருப்பீங்க?
0: தென்காசியில.
1: சரி சரி சரி.
0: 75 இருந்து திருநெல்வேலி தான் இருக்கும். 84 எல்லாம் அப்போ 75 80 இருந்து அங்க திருநெல்வேலி போயிட்டு ஒரு மாசம் இருந்துட்டு வருவோம்.
1: சரி, யார் வீட்டுக்கு போவீங்க?
0: அந்த சமயம் மாமா வீட்டுக்கு.
1: மாமா வீட்டுக்கு. சரி.
0: அந்த ஒரு மாசம் என்ன ஆகும், உளுந்து எடுத்து எடுக்கணும். அப்ப யார் யார் எவ்வளவு எடுத்தாங்களோ அவ்வளவு நம்ம ஊருக்கு கொண்டு வந்துடலாம். வெயிலுக்குள்ள போய் எடுத்துட்டு என்னென்ன இது பண்றோமோ அது கூட நம்ம அவங்கவுங்க எடுக்கிறது.
1: உளுந்து எடுக்கிறதுக்கே உளுந்து கலர்ல மாறிடுவோமே நம்ம. நினைப்பீங்களா எப்பவுமே கோடை காலம் வரும்போது நினைப்பீங்களா இப்பெல்லாம் இருந்தோமே? சரி, ஓகே, சூப்பர் சார், சூப்பர். உங்க சிரிப்புக்கு நான் ரசி ஆயிட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே.கே. தாமஸ் பேசுறேன்.
1: நல்லா இருக்கும் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன்.
1: சொல்லுங்க சார்.
2: மழை எங்களுக்கு நல்ல பரவாயில்ல, மழையும் பெய்யுது, தூத்துக்குடியும் பெய்யும் நினைக்கேன்.
1: போனாலும் தெரியும் வீட்டுக்கு. நேத்தானா பெஞ்சிச்சு, நைட்ல பெஞ்சிருந்துச்சு. நைட் நேத்து நைட் பெஞ்சிருந்துச்சு.
2: ஆமா,
1: காய போட்டிருந்த துணி எல்லாம் வம்பா போயிருச்சுன்னு கொஞ்சம் கவலைப்பட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு போனா தெரியும். சரி சொல்லுங்க.
2: நீவுன்னாமா நீங்க கோடைய சொல்றீங்கல்ல, எப்பண்டா பள்ளிக்கிட்ட வீடுன்னு இருக்கோம் முதல்ல, அதே பெரிய மகிழ்ச்சி.
1: கண்டிப்பா
2: எங்க போறோமா போகலையே, அதான் எக்ஸாம் முடிஞ்சிரும். அப்புறம் அப்பெல்லாம் எப்படி தெரியுமா, இன்னொன்னு இப்ப இந்த 6, 7, 8, 9 எல்லாம் 11th ரிசல்ட்னு ஒண்ணு வரும் பாருங்க, அது வந்து ஸ்கூல்ல போடுவாங்க.
1: நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும்.
2: அது ஒரு கொஞ்சம் ரொமாண்டிக் மாதிரி இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த
1: வயசு. ஓகே ஓகே ஓகே ஓகே.
2: அப்புறம் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு, எந்த வீடு யாரு வீடு எங்கெல்லாம் உண்டோ அப்படியே ஒவ்வொரு வீடா போவோம். கிணத்துல எல்லாம் எவ்வளவு தூரம் குதிக்க முடியுமோ குதிச்சு சொந்தக்காரங்க வீட்டுல எல்லாம் குதிச்சு குளிப்போம்.
1: அந்த அந்த நாட்களை இப்ப மிஸ் பண்றீங்களா சார்? இல்ல பரவாயில்ல,
2: கிணறையே மிஸ், கிணறையே காணுமா.
1: இந்த கதைக்கு நான் வரல சார், அந்த படத்துல வந்த மாதிரிதான் இருக்கு, கிணத்த காணும்ட்டு.
2: ஒரு படம் இல்ல, இப்ப எங்க ஊர்ல உள்ளது சொல்றேன். முதல்ல அதிகமான கிணறுகள் எல்லாம் இருந்தது, நாங்கெல்லாம் இந்த தோப்புகள் எல்லாம் எங்க சிவகலை எல்லாம் இருந்த அந்த தோப்புகளையும் காணும், அந்த கிணறையும் இல்லங்கிறாங்க. நான் வேற அதுல எல்லாம் போகல, அதிசயம் வேற.
1: சரி சரி சரி.
2: அதனால கிணறு எல்லாம் அதிகம் இல்ல, அதனால இப்ப யார் உள்ள எந்த பையனுக்கும் நீச்சல் கூட தெரியல. முதல்ல
1: அதுக்கு தான் தனியா ஸ்விம்மிங் கிளாஸ்னு போறாங்களே சார் பசங்கெல்லாம்
2: போறாங்க,
1: பைசா கொடுத்து. சரி, ஓகே, ரொம்ப நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, நன்றி. நேர்களே, நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. நடிகன் திரைப்படத்திலிருந்து எஸ்.பி. பாலசுப்ரமணியன் மற்றும் எஸ். ஜானகியின் குரல்களில்

0: நேர்களை கேட்டுட்ருக்கீங்க ஞாபகம் வருதே நிகழ்ச்சி. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மஞ்சிலிருந்து சிங்காரவேல் பேசுறேம்மா. நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா நல்ல, கொஞ்சம் குறாப்பா அழகா இருக்கு, பிரச்சனை இல்ல.
0: ஓகே ஓகே சொல்லுங்க.
1: குற்றாலத்துல அந்த காலத்துல கோடை காலம் வந்தா குற்றாலம் இப்ப சீசன் ஆரம்பிச்சுன்னு நினைக்க. அதனால கோடை காலங்கள்ல அந்த காலத்துல எல்லாம் நம்ம என்னுடைய வயசு காலத்துல வந்து நம்மளுக்கு பணப்பழக்கம் அதிகம் இல்லாத காலம்.
0: சரி,
1: அதனால எங்க ஊர் இந்த வாழை வெட்டின்னு ஒண்ணு உண்டு, அது ரொம்ப ஆழமா இருக்கும். அது கோடை வந்தாலும் ஒரு ஆள் வந்த போய் ஒரு 60 அடி ஆழத்துக்கு தண்ணி இருந்த மாதிரி இருக்கும் அதுல.
0: சரி,
1: அதுலதான் எங்க சுத்துப்பட்டில ஒரு 10 கிராமத்துல இருக்க அந்த கோடை காலத்துல அவ்வளவு அங்கதான் கிடந்து குளிப்போம்.
0: அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க?
1: வாழை வெட்டி. வாழை வெட்டின்னா அது வந்து கொறிக்க மன்னரால் வெட்டப்பட்ட குளம்.
0: ஓ, குளம். சரி சரி.

0: அந்த குளத்துலதான் அவரு வந்து நீராட வருவாரு. அந்த வந்து குளிச்சுட்டு அந்த நல்ல பெரிய அந்த மழை காலத்துல வந்து அந்த கோயில் அவங்க கோயில் கூட இருக்க விசேஷ நாளுக்கு வந்து அதுல வந்து குளிச்சுட்டு எங்க ஊர்ல ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருக்காரு, அந்த பிள்ளையார் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு தான் போவாரு.
1: ஓகே, நீங்க அங்க போய் எங்க குளிப்பீங்க?
0: அந்த அந்த கோயில் தான் எங்களுக்கு கோடை காலத்துல ஒரு குற்றால அருகில மேல இருந்து கொட்டும், ஆனா எங்களுக்கு கீழ இருந்து குளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே அழகா மரப்பாலம் வச்சிருப்பாங்க. அதுல
1: சரி சரி சூப்பர் சூப்பர்.
0: இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு
1: இப்ப கிடையாதா? இப்ப குளிக்க போறதுக்கு இப்ப குளிக்க போறதெல்லாம் கிடையாதா சார்? அங்க இப்ப குளிக்க போறதெல்லாம் இல்லையா அந்த இடத்துல?
0: அந்த இடத்துல எல்லாரும் போறாங்க. இப்ப எங்க ஊர்ல கோயில் கொடைக்கு என் பேரன் பேச்சுல அங்கதான் போய் குளிச்சுட்டு
1: வந்தாங்க. அவங்க கோடை காலத்துல
0: அறியாத ஜீவநதி மாதிரிமா ஒரு இது எங்க ஊர்ல ஒரு 11 கிராமத்துக்கு அது ஒரு விசேஷமான ஒரு குளம்.
1: ஓகே சார், சூப்பர் சூப்பர், நன்றி.
0: மகிழ்ச்சிமா
1: உங்க
0: விடுமுறை நாள்ல பேசினதுக்கு
1: நன்றி. நன்றி சார், நன்றி நன்றி
0: நன்றி நன்றி.

0: வணக்கம் வணக்கம்.
1: நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா? அம்மா வணக்கம்மா.
0: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். சொல்லுங்க, யாருன்னு நீங்களே சொல்லுங்க. உங்க வாயால யாருன்ட்டு?
1: விடுமுறைக்கு எல்லா பாட்டி வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போவோம். ஆனா அந்த ஒரு மாசம் இருந்து ரொம்ப கொஞ்சம் சங்கடமா இருக்கும்.
0: ஆமா சார், இந்த லாஸ்ட் டே ஒரு மாதிரி.
1: உங்ககிட்ட எல்லாம் ஒரு மாசம் பேசாது, நேரத்துல இருந்து கொஞ்சம் சந்தோஷம்.
0: ஓ சரி சரி, ஃபீல் பண்ணீங்களா ரொம்ப எல்லாரும்?
1: உண்மையிலே அப்படிதான்மா. பாடல் கூட பாத்தீங்கன்னா நாங்க கேட்க பாட்டு இல்லாத மாதிரி போகும்போது பாத்தீங்கன்னா அது என்னமோ ஒரு மாசம் எப்படியோ ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்த மாதிரி இருந்துச்சு.
0: அப்படி அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டீங்களா? சே,
1: நேத்துதான் அம்மா வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு.
0: சரி சரி சரி, ஓகே. இனிமே அம்மா வீட்லயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு, சரியா? நாங்களும் கொஞ்சம் ரெண்டு மாசம் உங்ககிட்ட பேசல, என்ன பண்றது, சூழ்நிலை அப்படிதான். அந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்ப சரியாயிருச்சு, நம்ம பேசிக்கலாம். சொல்லுங்க.
1: இல்ல, கோடை காலம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு கூட்டாஞ்சோர் தான் ஞாபகம் வரும்.
0: சரி,
1: கூட்டாஞ்சோர் அப்படிங்கும் போது இந்த பள்ளி அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் எல்லாம் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்ல இருந்து அரிசி, வீட்டுல உள்ள கத்தரிக்காய், தேங்காய் அப்படின்னு கொண்டு வந்து,
0: சரி,
1: அங்கன ஏதாவது எக்கா ஒரு பானை தங்கன்னு சொல்லி ஒரு உடஞ்ச பானையா இருந்தா கூட அதுல ஒரு மூணு கல்ல தூக்கி வச்சு,
0: சரி,
1: இறக்கும் போது கொஞ்சம் முருங்கைக்கீரை உருவி போட்டு, அதுல ஒண்ணுமே வேண்டாமா, சுட சுட அந்த ஓட்டெல்லாம் உடச்சி உடச்சி ஒவ்வொரு கரண்டி வச்சு சாப்பிடும் போது அதே மாதிரி வருது. ஆமா, கூட்டாஞ்சோறு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஏவப்படுத்தினால நீங்களே எனக்கு ஒரு பாட்டி மாதிரிதாம்மா.
0: சார், செய்யோ கடவுளே. சரி இருக்கட்டும், எப்படினாலும் ஒரு நாள் பாட்டியாக தானே போறேன், அது இப்பவுமே கேட்டு போறேன்.
1: இதுக்குதான் பாட்டிங்கிறது பெரிய மனசு, எதை சொன்னாலும்.
0: நன்றி சார், நன்றி நன்றி. நேர்களே, நிகழ்ச்சி சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டே தொடர்ந்து நினைச்சிருங்க. ஜல்லிக்கட்டு திரைப்படத்தில் வந்து பாடல் மனு மற்றும் ஜானகியின் குரல்களில்

நேர்களே, வருகின்ற பாடலுடன் நிறைவு பெறுகிறது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் உங்கள் ஆர்ஜி சந்தியா ஜெகன். மீண்டும் மற்றொரு நாள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது ஞாபகம் வருது. இனிய நேர்களுக்கு மாலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேரம் மாலை 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். இன்று இனி 6:10 6:40 பக்தி மாலை, இரவு 7 மணிக்கு திரையிசை, 7:10 சேலம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி விஜயகுமார், 7:25 நம்மை சுற்றி, இன்று 7:30 உழவர் உலகம். இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆடு மற்றும் மாடுகளில் குடற்புழு நீக்க முறைகள் உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் அழகிய நம்பி அவர்கள். இன்றிரவு 8:05 இளங்காற்று. இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை, வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களோடு பாடல் கேட்கலாம். இரவு 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். இன்றைய இலக்கிய சாரலில் தொல்காப்பியரின் திணைக் கோட்பாடு. இரவு 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல். 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். கேட்டது இன்று இனி நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம், நாளை காலை 7 மணிக்கும் 7:25 வணக்கம் பரணி, காலை 8:02, 8:30, 8:55 ஆகிய நேரங்களில் திரையருவி, 8:50 சைப்பால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும். காலை 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல் இடம்பெற கேட்கலாம். பிற்பகல் 11 மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துகள் இடம்பெற கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியின் தலைப்பு மூட்டை கட்டிய கனவுகள். நண்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் பற்றிய தகவல். 1:10 தொடர்ந்து நலம் தானாவில் மலச்சிக்கல், பசியின்மை ஆகியவை குணமாக செய்ய வேண்டியவை என்னென்ன, இது பற்றிய தகவல்களோடு பாடல் கேட்கலாம். 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்னா நாராயணன் அவர்கள். 2:15 மணி திருநாடு.

நாளைய மணித்திருநாடு நிகழ்ச்சியில் கோவிந்த் பல்லத் பந்த் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல், 4:02 பொதிகை தும்பி, 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 6:40 பக்தி மாலை, 7:00 திரையிசை, 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் முருகன், 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம். நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்தியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே ஐயப்பன் அவர்கள். நாளை இரவு 8:05 இளங்காற்று, இதில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் காலமேக புலவரின் பல்சுவை பாடல்கள். 10:00 தாலாட்டும் தென்றல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது இன்று இனியும் நாளையும் நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:11. பொன்னான மாலை வேளையில் பக்தி மனம் பரப்ப வருகிறது பக்தி மாலை.

நேரம் 6:18. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இளமையான மூங்கிலை எளிதில் வளைக்க முடியும், அதுபோல இளம் வயதிலேயே மனதை இறைவன் பக்கம்

நேரமாலை 6:25. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். பேசுவது யாருக்கும் எளிமையானதுதான், ஆனால் அதை பின்பற்றி நடப்பதுதான் மனித பிறப்பின் முக்கியமானதாகும்.

நேர்களே, மீண்டும் பக்தி மாலை 6:40 தொடரும். அதற்கு முன்னதாக 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக்காவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று விசிக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உறுதி செய்துள்ளன. தாவேக்காவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை இன்று பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்துள்ளன. இதனையடுத்து தாவேக்கா தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். முன்னதாக இன்று மாலை சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன், தாவேக்காவுக்கு தங்கள் கட்சியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் நிபந்தனையற்ற ஆதரவை அளித்துள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தங்கள் கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் திரு காதர் மொய்தீன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜனநாயக முறையில் அரசு அமைய வேண்டும் என்ற நோக்கில் தங்கள் கட்சி சார்பில் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இரண்டு உறுப்பினர்களும் தாவேக்காவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். இருப்பினும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தங்கள் கட்சி தொடர்ந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்றும் அவர் கூறினார். இதனையடுத்து தாவேக்காவிற்கு 120 இடங்கள் கிடைத்துள்ளன. சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தோழமை கட்சிகள் இன்றைய நெருக்கடியான சிக்கலை தவிர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்துள்ள போதிலும், கொள்கை அடிப்படையில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தொலைநோக்கு சிந்தனையுடனும் வளமான திட்டமிடலுடனும் புதிய அரசு தொடர வேண்டும் என்றும் அனைத்து தரப்பு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. அமையவிருக்கும் புதிய அரசுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர்

0: அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31ஆம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து கன்னியாகுமரிக்கு கோடைக்கால சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையிலிருந்து வரும் 15, 22, 29 மற்றும் ஜூன் மாதம் 5ஆம் தேதிகளில் இரவு மணி 11:50 இந்த ரயில்கள் புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கத்தில் வரும் 17, 24, 31 மற்றும் ஜூன் மாதம் 7ஆம் தேதிகளில் இரவு மணி 11:25 புறப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்பதிவு நாளை காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15ஆம் தேதி வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று பிற்பகலில் திடீரென பெய்த கனமழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நடுவானில் தத்தளித்து கொண்டிருந்தது. பெங்களூர், மும்பையிலிருந்து வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் உட்பட 5 விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாமல் நடுவானில் வட்டமடித்து கொண்டிருந்தது. இதனை சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதோடு இந்த விமானங்கள் பெங்களூருக்கு திருப்பி அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தனர். மேலும் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களான அகமதாபாத், டெல்லி, கண்ணூர், தூத்துக்குடி, கோவை, சேலம் உள்ளிட்ட 10 விமானங்கள் பலத்த மழை காரணமாக புறப்பட முடியாமல் சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானங்கள் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மயிலாடுதுறை மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. பட்டறைமேடு, கொல்லப்பட்டி, கூட்டப்பள்ளி, மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், தோக்கவாடி, எலச்சிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்தது. கனமழை காரணமாக திருச்செங்கோடு சேலம் சாலை பகுதியில் மழைநீர் வெள்ளம் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த வழியாக சென்ற கார்கள் சாலையில் மிதந்து சென்றன. மேலும் தொடர்ந்து இடிமின்னல் மற்றும் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்ததால் திருச்செங்கோடு சுற்றுவட்டார பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பட்டறைமேடு போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்வான இடங்களில் மழைநீர் சூழ்ந்ததால் வீடுகளுக்குள்ளும் மழைநீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் அவதி அடைந்தனர். இந்த கனமழை காரணமாக வெயிலின் தாக்கம் குறைந்து பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த விழா நாளை வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆழித்தேர் கொண்ட சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் தெப்பத்திருவிழா இரண்டாம் நாள் நிகழ்ச்சி இன்று இரவு நடைபெறவுள்ளது. நேற்று இன்று நாளை ஆகிய மூன்று தினங்கள் நடைபெறும் இந்த தெப்பத்திருவிழாவின் துவக்கம் நேற்று இரவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாளாக இன்று இரவு 7 மணி முதல் தெப்பத்திருவிழா நடைபெறவுள்ளது. திருவாரூரிலிருந்து

0: ஆர். விஜயகுமார்.
1: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீ தடுப்பு பேரிடர் மேலாண்மை ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் உதகையில் தேசிய அளவிலான நாய் கண்காட்சி இன்று தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 55 வகையான 435 நாய்கள் பங்கேற்கின்றன. தேனி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் இன்று ஆய்வு மேற்கொண்டு ஓட்டுநர்களுக்கு ஆலோசனை வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் முகாம் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் அருள்மிகு குற்றாலநாதர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்ற மூலிகை அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147-144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகாவிற்கு அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான ஆதரவை இன்று வீசிக்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகள் உறுதி செய்துள்ளன. தாவேகாவிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஆதரவு கடிதங்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மக்கள் மாளிகையில் சந்திக்க உள்ளார். புதிய அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ள விசிக இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்வதாக அறிவித்துள்ளதை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்கிறது பக்தி மாலை. நேர்மாலை 6:40. அன்புக்கும் அறிவுக்கும் சமபங்கு அளிப்பவரே பாக்கியவான். அவனது மனம் சமநிலையை எப்போதும் இழப்பதில்லை.

நேரம் மாலை 6:50. பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. மனிதனின் எண்ணத்திற்கும் பேச்சிற்கும் ஒற்றுமை இருந்துவிட்டால் வேறு எந்த சாதனையும் தேவையே இல்லை.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது பக்தி மாலை. நேரம் இரவு 7 மணி.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: எஃப்எம் ரெயின்போ 102.6 அடுத்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியின் துவக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா ஆகியோர் பாடிய பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து.

0: திரையிசை கேட்டுட்ருக்கிறீங்க நெல்லை பண்பலை 102.6. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து.
1: பச்சமலப்பூவு நீ உச்சி மலத்தேன்.

0: கேட பாடலுடன் நிறைவு பெற்றது திரை இசை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில்.
1: சேலம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி விஜயகுமார் அவர்கள்.
2: அன்பிலா எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறகு என்கிறார் திருவள்ளுவர். சக மனிதன் மீதான அக்கறையே வாழ்வியலை வறண்டு விடாமல் பாதுகாத்து வருகிறது. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வழியில் சாதாரண மனிதர்கள் தங்களின் சமூக அக்கறையை பல்வேறு விதத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் நாள்தோறும் 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வருகிறது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க ஒவ்வொருவரும் போராட வேண்டியுள்ளது. இதனால் நண்பகல் தொடங்கி மாலை வரை மக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. எனினும் அவசர தேவைகளுக்காக வெளியே செல்ல இருசக்கர வாகனத்தையும் ஆட்டோக்களையும் பயன்படுத்த வேண்டிய சூழல் உள்ளது. இந்த நிலையில் சேலம் குரங்குசாவடி பகுதியைச் சேர்ந்த 77 வயது ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி தனது வாடிக்கையாளர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தனது ஆட்டோவை இயற்கை ஏசி ஆட்டோவாக மாற்றியுள்ளார். ஆட்டோவின் மேல் பகுதியில் சோளத்தட்டுகளை பரப்பி அதன் மீது தண்ணீர் சொட்டு சொட்டாக ஊற்றும் வகையில் மின் மோட்டாரை பயன்படுத்தியுள்ளார். இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து ஆட்டோவிற்குள் பயணிக்கும் பயணிகள் வெப்பத்தின் தாக்கமின்றி குளிர்ந்த சூழலில் செல்லும் நிலை உருவாகி உள்ளது. மேலும் பயணிகளின் தாகம் தணிக்க குடிநீர், சிறிய அளவிலான பேட்டரி மின்விசிறி, மொபைல் சார்ஜ் செய்யும் வசதியும் இயற்கை ஏசி ஆட்டோவில் இடம்பெற்றுள்ளன. சிங்க நடைபோட்டு சிகரத்தில் ஏறுவதும், சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவதும் உழைப்பின் சிறப்பை ஊருக்கு உணர்த்தும் உன்னத வரிகளாகும். வியர்வை சிந்தி உழைக்கும் உழைப்பாளிகளின் திறமையே நமது உலகை வளமானதாக மாற்றுகிறது. அதற்கு இணையாக நம் வீட்டை கட்டமைக்க அயராது உழைக்கும் மகளிரின் திறமை வாழ்க்கையை வளமானதாக மாற்றுகிறது. உலகையே ஜெயித்தாலும் உள்ளங்களை ஜெயிக்கும் உன்னத குடும்ப வாழ்க்கையில் எப்போதும் மகளிரே ஜெயிக்கிறார்கள். எனினும் கால நேரம் பார்க்காது, கண் துஞ்சாது உழைக்கும் மகளிரின் உழைப்பு பெரும்பாலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்த்தோ பாராட்டுகளுக்காகவோ மகளிரும் இதை செய்வதில்லை. ஆனால் இன்றைய 1000 மகளிர் தங்களது திறமையை வீட்டின் சமையலறையில் முடக்கி விடாமல் அதனை தங்களுக்கான வருவாய் ஈட்டும் வாய்ப்பாக மாற்றி வருகின்றனர். அந்த வகையில் சேலத்தைச் சேர்ந்த மகளிர் ஒன்றிணைந்து ஆரோக்கிய உணவை விற்பனை செய்யும் தொழிலை திறம்பட செய்து வருகின்றனர். இல்லத்தரசிகள், பட்டதாரி பெண்கள், தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினை சேர்ந்த இவர்கள் ஒன்றிணைந்து நாள்தோறும் மதிய உணவுக்காக ஊட்டச்சத்து மிக்க சரி விகித உணவை தயார் செய்து விற்பனை செய்து வருகின்றனர். மருத்துவர்கள் மற்றும் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி உடற்பயிற்சி மேற்கொள்வோர், மூத்த குடிமக்கள் என பல்வேறு தரப்பினரும் ஆரோக்கிய உணவை வாங்கி உண்கின்றனர். தங்களுக்கான அங்கீகாரத்தையும் உழைப்பிற்கான வருவாயையும் இந்த தொழில் ஈட்டி தருவதாக கூறுகிறார் இல்லத்தரசி சுகந்தி.
3: மென்ன வந்துட்டு ஒர்க் பண்ணுறதை வந்துட்டு பெருசாக சொல்லுவாங்க. நாங்கள் பண்ணுறா கூட லைக் அப்பார்ட் ஃப்ரம் த நார்மல் ருட்டீன் நம்ம எக்ஸ்ட்ரா ஜானரில் ஒர்க் பண்ணுறது வந்துட்டு பெருசாக ரெக்கக்னைஸ் ஆகிறதில்லை. பட் ஆனால் இந்த சின்ன சின்ன இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா எங்களோட வெல்பீயிங் அது ஆஸ் வெல் அஸ் லைக் எங்களோட சரௌண்டட் பீப்புள் தெரிஞ்சவங்க அவங்களோட வெல்பீயிங்காக ஆரம்பித்தது தான் இந்த இனிஷியேட்டிவ். ஸோ ஃபார் கோயிங் குட்டுங்க, ரெக்கக்னிஷன்ஸும் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது. இதே போல் லைக் நிறைய பேர் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து வந்துட்டு இருந்தாங்கன்னா இட் பி லைக் பெனிஃபிஷியலுங்க.
2: தொழில் முனைவோராக உள்ள நிலையில் ஆரோக்கிய உணவை தேடிய போது யாரும் கிடைக்காத நிலையில் அதனையே தங்களுக்கான மற்றொரு தொழில் வாய்ப்பாக மாற்றிக்கொண்டதாக கூறுகிறார் சண்முகப்பிரியா.
4: இப்போ வரைக்குமே ஆஸ் பர் பிஸ்னஸை தாண்டி ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல்னு பார்த்தீங்கன்னா டு த கோர் எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 பாக்ஸ் போனாலும் சரி, இல்லை 1 நாளைக்கு 50 பாக்ஸ் போனாலும் சரி, நம்ம கிட்ட இருந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட் வெளியே போகுதுங்கும் போது அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கு.
2: கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று அறிவுறுத்துகிறார் அவை முதாட்டி. கல்வி மட்டுமே ஒருவரின் வாழ்க்கையை தலைகீழாக நேர்மறையாக மாற்றும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறப்பு வாய்ந்த கல்வியை அர்ப்பணிப்பு மிக்க அரசு பள்ளி ஆசிரியர்கள் சிறந்த சேவையாக வழங்கி வருகின்றனர். குறிப்பாக ஊரக பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளிகள் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களின் நம்பிக்கையின் ஊற்றாக திகழ்கின்றன. அந்த வரிசையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவர் சேர்க்கை தொடங்கி பல்வேறு தளங்களில் தொடர்ந்து சாதனை படைத்து வருகிறது.

0: மாணவர் சேர்க்கையை திருவிழா போல கொண்டாடுவது, சிறந்த மாணவர்களுக்கு விமான பயணம் என பல்வேறு சாதனைகளை படைத்த இந்த பள்ளி தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் முதல் முறையாக பட்டமளிப்பு விழாவினை நடத்தியது. மகிழ்ச்சி பட்டமளிப்பு விழா என்ற பொருண்மையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் 5ஆம் வகுப்பு முடித்து 6ஆம் வகுப்புக்கு செல்லும் 123 மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன.
1: சேலம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி விஜயகுமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்களுக்கான தலைவர் என்பதை திரு சுவேந்து அதிகாரி நிரூபித்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும், அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள திலீப் கோஷ், திரு அக்னிமித்ரபால், திரு அசோக் ரிட்டினா உள்ளிட்டோருக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். தற்போது தவேக தலைவர் திரு விஜய் ஆளுநரை சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் சந்திக்க சென்றுள்ளார். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் 165வது பிறந்த நாளையொட்டி மேற்குவங்க மாநிலத்தில் உள்ள சாந்தி நிகேதனில் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இன்று காலை ரவீந்திரநாத் தாகூருக்கு பாரம்பரிய முறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலை 9 மணி முதல் ரவீந்திரநாத் தாகூரின் பாடல்கள் பாடப்பட்டன. நடன நாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்நாளையொட்டி தலைவர்கள் ரவீந்திரநாத் தாகூருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குருதேவ் ரவீந்திரநாத் தாகூரின் இலக்கிய படைப்புகள் காலம் கடந்து நிற்பதாக புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில், மாபெரும் சிந்தனையாளராகவும் கவிஞராகவும் சிறந்து விளங்கியவர் என்று கூறியுள்ளார். மனித சமுதாயத்தின் ஆழமான உணர்வுகளை தமது கவிதைகளில் பிரதிபலித்தவர் என்றும், நாட்டின் மாண்புமிக்க கலாச்சாரத்தை போற்றும் வகையில் அவரது இலக்கிய படைப்புகள் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். புதிய சிந்தனையோடும் படைப்பு திறனோடும் கலாச்சாரத்தையொட்டி அவர் தமது இலக்கிய படைப்புகளை அளித்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற சிந்தனைக்கு வித்திட்டவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தலை சிறந்த சிந்தனையாளராகவும் இலக்கிய படைப்பாளியாகவும் இசை ஞானமிக்கவராகவும் ரவீந்திரநாத் தாகூர் திகழ்ந்தார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ரவீந்திரநாத் தாகூரின் தத்துவங்களும் வாழ்வியல் குறிப்புகளும் வருங்கால சந்ததியினருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில், நாட்டு மக்களிடையே சுதந்திர உணர்வை தமது இலக்கியங்கள் வாயிலாக மக்களிடம் எடுத்துச் சென்றவர் ரவீந்திரநாத் தாகூர் என்று கூறியுள்ளார். தாகூரின் கீதாஞ்சலி மனித சமுதாயத்திற்கு புதிய பாதையை வகுத்துக் கொடுத்திருப்பதாகவும், ஆன்மீகம் மற்றும் மனித உணர்வுகளை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தேச ஒற்றுமையையும் பெருமையையும் சுயமரியாதையையும் உணர்த்தும் ஜனகண மன பாடல் வரிகள் என்றென்றும் தேசிய கீதமாக இசைக்கப்பட்டு வருவதையும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நவீன MIRV ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறன் இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த

0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 2025 ஆண்டுக்கான தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 தேதி புதுதில்லியில் நடைபெற உள்ளது. குஜராத், மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளில் வெப்ப அலை தொடர்ந்து வீசக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், லட்சத்தீவு, தெற்கு கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் தொழிலதிபர் டி வெங்கடேஸ்வர ராவ் உட்பட 3 பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். 284 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆர்டிஜிஎஸ் வங்கி பண பரிவர்த்தனை கட்டமைப்பை பயன்படுத்தி போலியான ஆவணங்கள் மூலம் கடன் பெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஆகாஷ்வாணியின் கேரள நிலையங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கேரளம் வானொலி நாடக விழா நாளை தொடங்க உள்ளது. 9 நாட்கள் நடைபெறும் இவ்விழா மலையாள திரைப்பட மற்றும் நாடகத்துறையைச் சேர்ந்த புகழ்பெற்ற பல குரல்களை ஒன்றிணைத்து வானொலி நேயர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தரும் என்று கூறப்பட்டுள்ளது. இவ்விழாவில் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற திரைப்பட நடிகர் திரு மோகன்லால் உட்பட பலர் பங்கேற்க உள்ளனர். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பேரிஜம் ஏரியை சுற்றியுள்ள பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டிருப்பதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரி மற்றும் மதிகட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது 2 மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை இந்த தடையை அறிவித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி சீட்டு பெற்று ஏரியின் இயற்கை எழிலை ரசிக்க திட்டமிட்டிருந்த சுற்றுலா பயணிகள் இந்த திடீர் தடையால் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். யானைகள் வனப்பகுதிக்குள் இடம்பெயர்ந்த பிறகு மீண்டும் அனுமதி வழங்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: 2 உலகப் போரில் நாசி ஜெர்மனி படையை வென்ற 81 ஆண்டு நிறைவு தினத்தை ரஷ்யா இன்று கொண்டாடியது. இதற்காக தலைநகர் மாஸ்கோவில் உள்ள செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற ராணுவ வீரர்களின் அணிவகுப்பை அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர், யுக்ரைனுக்கு எதிரான தாக்குதலை நடத்தி வரும் ரஷ்ய படையினர் முழுவீச்சில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேட்டோ ஆதரவு பெற்ற படைகளுக்கும் தக்க பதிலடி கொடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்த ராணுவ அணிவகுப்பில் பீரங்கிகளோ பெரிய ராணுவ தளவாடங்களோ இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த குழு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்த விலைவாசி உயர்வு மக்களுக்கு நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசு அண்மையில் பெட்ரோல் விலையை 14.92 ரூபாய் உயர்த்தியது. அதிவேக டீசல் விலை 15 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது 1 லிட்டர் பெட்ரோல் 415 ரூபாய்க்கும் டீசலும் 415 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விலைவாசி உயர்வை உடனடியாக திரும்ப பெற்று மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கட்டணங்கள் தன்னிச்சையாக உயர்த்தப்படுவதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக முடிவுகளை எடுக்கும்போது பாகிஸ்தான் அரசு மக்களின் பொருளாதார நிலையையும் கணக்கில் எடுத்து செயல்பட வேண்டும் என்று மனித உரிமைகள் குழு வலியுறுத்தியுள்ளது. நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேருவதற்கு இம்மாதம் 31 தேதி நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேருவதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது. ஜம்ஷெட்பூரில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. முன்னதாக கோவாவில் நடைபெற்ற கோவா மோகன் பகான் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 கோல் போட்டன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார்.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் தற்போது ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான முயற்சி மேற்கொண்டுள்ளார். பன்முனை தாக்குதல் நடத்தும் MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பெட்ரோலிய பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதற்கு அந்நாட்டின் மனித உரிமைகள் குழு கண்டனம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இரவு 7:25. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேர்கள் கேட்கவிருப்பது நம்மை சுற்றி. நம்மை சுற்றியில் முதல் தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2013 உள்ளக புகார் குழு அமைக்கப்படாத நிறுவனங்களுக்கு ₹50,000 வரை அபராதம் விதிக்கப்படும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதன் முழு விவரம், திருநெல்வேலி மாவட்டத்தில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2013 தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் பொருட்டு 10 மேல் பணிபுரியும் அனைத்து நிறுவனங்களிலும் உள்ளக புகார் குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுவில் குறைந்தபட்சம் 4 உறுப்பினர்களும் குழுத்தலைவர், அந்நிறுவனத்தில் பணிபுரியும் மூத்த பெண் பணியாளர்களாகவும், குழுவில் உள்ள உறுப்பினர்களில் 50% மேல் பெண்களாகவும், ஒரு உறுப்பினர் தன்னார்வ தொண்டு நிறுவனத்திடமிருந்து மகளிர் நலம், மகளிர் பிரச்சினைகளை பற்றி அக்கறையும் சட்டத்தை பற்றிய அறிவு பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும். மாவட்டத்தில் 10 மேல் பணிபுரியும் அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், அலுவலகங்கள், கடைகள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், வங்கிகள், தொழிற்சாலைகள் இவற்றில் உள்ளக புகார் குழு அமைத்து அதன் விவரமும் மற்றும் ஏற்கனவே குழு அமைத்திருந்தவர்கள் அதற்கான ஆண்டு அறிக்கையை கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் முகவரியான சோசியல் வெல்ஃபேர் TVL ICC, மீண்டும் ஒரு முறை சோசியல் வெல்ஃபேர் TVL ICC@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ, அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலக மணிமுத்தாறு வளாகத்தில் இயங்கும் மாவட்ட சமூக நல அலுவலகத்திலோ இம்மாதம் 31 முன் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் மத்திய அரசு வலைதளமான cbox.wcd.gov.in, மீண்டும் ஒருமுறை cbox.wcd.gov.in என்ற இணையதளத்தில் அனைத்து தனியார் நிறுவனங்களும் பதிவிடுதல் வேண்டும். மேலும் உள்ளக புகார் குழு அமைப்பது குறித்த தகவல்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். புகார் குழு அமைத்து

ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. 2026-27 கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரை அணுகுங்கள். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம். நேர்கள் கேட்டது நம்மை சுற்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 7:30.
2: உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஆடு மற்றும் மாடுகளில் குடற்புழு நீக்க முறைகள் உரையினை கேட்கலாம். வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மருத்துவ ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி. அழகிய நம்பி அவர்கள்.
1: உழைப்புக்கு பேர் போன கால்நடை விவசாயிகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். குடற்புழுக்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஆடு மற்றும் மாடுகளில் இந்த குடற்புழுக்கள் பலவிதமான தீங்குகளை ஏற்படுத்துகின்றன. ஆடு மற்றும் மாடுகளின் உடல்நலத்தை பெருமளவில் பாதித்து பண்ணையாளர்களுக்கும் ஆடு மாடை வளர்ப்பவர்களுக்கும் பெரும் பாதிப்பை இவை உண்டு பண்ணுகின்றன. இந்த உடற்புழுக்கள் மூன்று வகையாக நாம் பிரிக்கலாம். இந்த குடற்புழுக்கள் என்றால் குடலில் மட்டும் இருப்பதில்லை, குடலிலும் இருக்கும், வயிற்றிலும் இருக்கும். ஆடு மாடுகளின் விரிவாக பார்த்தோம்னால் மூன்று வகையாக பிரிக்கலாம். வகை ஒன்று தட்டை புழுக்கள், அவை தட்டையாக இருக்கும். வகை இரண்டு நாடா புழுக்கள், அவை நாடாக்களை போன்று நீளமாக இருக்கும். வகை மூன்று உருளை புழுக்கள், அவை உருண்டையாக சற்று நீளமாகவும் இருக்கலாம் அல்லது சிறிதாகவும் இருக்கலாம். ஸோ இவை தான் இந்த மூன்று வகையான குடற்புழுக்களும் ஆடு மற்றும் மாடுகளில் குடல் மற்றும் வயிற்றுப்பகுதியில் இருந்து கொண்டு பெரும் பாதிப்பை ஆடு மாடுகளுக்கு உண்டு பண்ணுகின்றன. எந்த மாதிரியான பாதிப்புகளை இவை உண்டு பண்ணுகின்றன என்பதை மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குடற்புழுக்கள் வயிற்றுப்பகுதியிலும் ஆடுகளின் குடற்பகுதிகளும் ஒட்டி கொண்டு நாம் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கொடுக்கின்ற உணவு வகைகளை அவை உட்கிரகித்துக் கொள்கின்றன. பொதுவாக இவ்வாறு உட்கிரகித்துக் கொள்வதன் மூலமாக நாம் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வழங்கும் உணவு ஆடுகளின் உடலில் சேராமல் ஒட்டுண்ணிகளின், அதாவது இந்த குடற்புழுக்களின் உடலில் சென்று சேர்கின்றன. இந்த குடற்புழுக்கள் எல்லாம் அக ஒட்டுண்ணிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அவருக்கு இன்னொரு நேம் இருக்குது, அதுக்கு வந்து அக ஒட்டுண்ணிகள் என்றும் இவை அழைக்கப்படுகின்றன. இது ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஆடுகள் மற்றும் மாடுகளில். நம்ம ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கொடுக்கிற சாப்பாட்டை அந்த குடற்புழுக்கள் சாப்பிட்டு கொண்டு போய்கின்றன. அடுத்ததாக என்ன பண்ணும் என்றால் இந்த குடற்புழுக்கள் வயிறு மற்றும் குடல் பகுதியில் உள்ள சவ்வுகளில் ஒட்டி கொண்டு அந்த சவ்வுகளை கடித்து கடித்து திங்க ஆரம்பிக்கும். இவ்வாறு திங்க ஆரம்பிப்பதனால் அந்த உடற்பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் புண்கள் ஏற்பட்டு ஆடுகள் மற்றும் மாடுகள் தங்களுக்கு தரப்படுகின்ற உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்களை தங்கள் உட்கிரகித்துக் கொள்ளும் தன்மையை இழக்கின்றன. அதனால் உடல் மெலிதல் ஏற்படும், உற்பத்தி திறன் குறையும். இது

இரண்டாவது வகையான பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக மூன்றாவது வகையாக எவ்வாறு பாதிப்பை இந்த குடற்புழுக்கள் ஏற்படுத்துகின்றன சொன்னால், இவை குடலிலும் வயிற்று பகுதியிலும் ஒட்டிக்கொண்டு இரத்தத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கின்றன இந்த குடற்புழுக்கள். ஸோ இரத்தத்தை அதிக அளவில் உரிவதால் ஆடு மற்றும் மாடுகளுக்கு இரத்த சோகை ஏற்பட்டு இரத்த சோகையின் விளைவாக உற்பத்தி திறனும் பாதிக்கப்பட்டு சில சமயங்களில் உயிரிழப்பும் ஏற்படலாம் ஆடுகள் மற்றும் ஆடுகளில். ஸோ இந்த மூன்று வகையாக இந்த குடற்புழுக்கள் மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் தீங்கை விளைவிக்கின்றன. அடுத்ததாக குடற்புழு நீக்கம் ஏன் ஆடு மாடுகளுக்கு செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் வந்து மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு பண்ணையிலும், ஆட்டுப்பண்ணையாக இருக்கட்டும் மாட்டுப்பண்ணையாக இருக்கட்டும், குடற்புழு நீக்கம் என்பது மிக மிக இன்றியமையாத ஒரு செயல்பாடாகும். ஒரு பண்ணை மேம்பாட்டில் அது பண்ணையை சரியாக வழிநடத்துவதில் குடற்புழு நீக்கம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. குடற்புழு நீக்கத்தை சரியாக கையாளாகாத எந்த பண்ணையும் லாபகரமாக இயங்குவது மிக மிக கஷ்டம். எனவே குடற்புழு நீக்கத்தின் முக்கியத்துவத்தை கால்நடை வளர்ப்பவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு உணர்ந்து கொண்டால்தான் குடற்புழு நீக்கத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் சரியான கால்நடை மருத்துவரின் அறிவுரையின் பேரில் குடற்புழு நீக்கம் செய்ய முடியும். குடற்புழு நீக்கம் நீங்கள் செய்யவில்லை எனில் இது ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி பண்ணையினுடைய உற்பத்தி திறனை பாதிக்கின்றது, விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. எவ்வாறெல்லாம் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றது? குடற்புழுக்கள் இருந்தால் அவை என்ன செய்யும் ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும்? அதன் உடல் எடையை குறைத்துவிடும். உடல் எடை குறைத்தால் இறைச்சியின் அளவும் குறையும். ஆடுகளில் இறைச்சியின் அளவு குறைந்தால் அது விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக மாடுகளில், மாடுகளில் பால் உற்பத்தியை குறைக்கும். பால் உற்பத்தியை குறைந்தால் அது விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக சினை பிடிப்பதை தடுக்கலாம் அல்லது சினை பிடிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் இந்த குடற்புழுக்களுடைய செயல்பாடுகளினால். எனவே புதிதாக கன்றுகள் பிறப்பது குறைய வாய்ப்பு இருக்கிறது அந்த பண்ணையிலே. அது மட்டுமல்லாமல் தோல் மற்றும் உரோமங்களின் பொலிவுலந்து காணப்படும். அதனுடைய குவாலிட்டியை இவை குறைத்து அதனாலும் பண்ணையாளர்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இவ்வாறெல்லாம் இறைச்சி உற்பத்தி குறைவு, பால் உற்பத்தி குறைவு, கன்றுகள் புதிதாக பிறப்பதை தடுப்பது என பல வகையான வழிகளில் இந்த குடற்புழுக்கள் பெரும் பாதிப்பை ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் ஏற்படுத்துவதால் விவசாயிகள் அதனை புரிந்து கொண்டு குடற்புழு நீக்கத்தை கால்நடை மருத்துவரின் அறிவுரையின் பேரில் தவறாமல் செய்வது மிக மிக இன்றியமையாததாகும். இங்கே குடற்புழு நீக்கம் எவ்வாறெல்லாம் செய்யலாம்? குடற்புழு நீக்கம் என்றால் குடற்புழு நீக்க மருந்தை ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கொடுப்பது என்பதுதான் நான் புரிந்து கொண்டது. ஆனால் குடற்புழு நீக்கம் என்றால் என்ன, அதன் குடற்புழு நீக்கத்தில் எந்தெந்த வகைகள் உள்ளன என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். குடற்புழு நீக்கத்திற்கான மருந்தை ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கொடுத்து குடற்புழுக்களை வயிற்றிலும் குடலிலும் உள்ள புழுக்களை கொல்வது மற்றும் அதை சாணத்தின் மூலமாக வெளியேற்றுவது, இதுதான் குடற்புழு நீக்கம். புழுக்களை நீக்கும் விதமானது மூன்று வகைகளாக இருக்கின்றன. முதல் வகையானது தனிமைப்படுத்தி ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் குடற்புழு நீக்கம் செய்வது. அது என்ன தனிமைப்படுத்தி? தனிமைப்படுத்தி குடற்புழு நீக்கம் செய்வது என்பது, புதிதாக நீங்கள் ஆடுகளோ மாடுகளோ வாங்கினீர்கள் ஆனால், அது பண்ணைகளிலே மிக வழக்கமான ஒரு பழக்கம், புதிதாக ஆடு மாடுகளை வாங்குவது, இருக்கும் ஆடு மாடுகளை விற்பது, இது பண்ணைகளில் வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒரு செயல்பாடு ஆகும். இங்கே நீங்கள் புதிதாக ஒரு ஆடையோ ஒரு மாடையோ பக்கத்தில் உள்ள சந்தைகளிலோ அல்லது பக்கத்தில் உள்ள மாவட்டங்களிலோ மாநிலங்களிலோ வாங்கி வந்தீர்கள் ஆனால் அதனை தனிமைப்படுத்தி அதற்கு நீங்கள் குடற்புழு நீக்கம் செய்வது மிக மிக முக்கியமானது. இதற்கு பெயர் தனிமைப்படுத்துதல் மூலமாக குடற்புழு நீக்கம் செய்தல். அடுத்ததாக தொலைநோக்கு பார்வை மூலமாக நீங்கள் குடற்புழு நீக்கம் செய்தல். அது என்ன தொலைநோக்கு பார்வை மூலமாக குடற்புழு நீக்கம் செய்வதல் என்று கேட்டீர்கள் ஆனால், குடற்புழு பாதிப்பு இல்லாமலேயே ஆனால் குடற்புழு தாக்கம் வரும் என்பதை முன்கூட்டியே அறிந்து அதை தவிர்ப்பதற்காக நீங்கள் குடற்புழு நீக்க மருந்தை தருவது என்பதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய குடற்புழு நீக்கம் வழிமுறையாகும். அது எவ்வாறு செய்வது என்பதை நான் உங்களுக்கு சொல்கின்றேன். மூன்றாவது வகை என்பது பாதிக்கப்பட்ட ஆடுகள் மாடுகளை கண்டறிந்து அவைகளுக்கு மட்டும் குடற்புழு நீக்கம் செய்வது. இந்த மூன்று வகையான குடற்புழு நீக்க முறைகளையுமே ஆட்டுப்பண்ணையாளர்கள் மாட்டுப்பண்ணையாளர்கள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொண்டால் மட்டும்தான் பண்ணை இழப்பை தவிர்த்து பண்ணையை லாபகரமாக நடத்த முடியும்.

இந்த குடற்புழு நீக்கம் மாடுகளில் எவ்வாறு முதலில் பண்ணுவது என்பது நம்ம இப்போது பார்க்கலாம். ஸோ மாடுகளில் குடற்புழு நீக்கம், முன்பே சொன்ன மாதிரி மூன்று வகையான குடற்புழு நீக்க முறைகள் உள்ளன. நீங்கள் புதிதாக மாடுகள் வாங்குகிறீர்கள் என்றால் புதிதாக வந்த மாடுகளை ஒரு மாதம் மற்ற மாடுகளோடு கலக்காமல் தனியாக வைத்திருக்க வேண்டும். இதற்கு பேர் தான் தனிமைப்படுத்துதல். இது ஆங்கிலத்திலே குவாரண்டைன் என்று சொல்லுவார்கள். இதற்கு பின்னால் பெரிய அறிவியல் கோட்பாடு இருக்கிறது. ஸோ புதிதாக வாங்கி வரும் மாடுகளை தனியாக ஒரு மாதம் பிரித்து வைக்க வேண்டும். பிரித்து வைத்து சும்மா வச்சிருக்க கூடாது, வச்சுட்டு வந்த முதல் வாரத்திலே அதற்கு ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். அப்புறமாக நான்காவது வாரத்தில், அதாவது அந்த மாதம் முடியும் பொழுது ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். மொத்தமாக தனிமைப்படுத்தி இரண்டு குடற்புழு நீக்கங்களை செய்ய வேண்டும். இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்டீர்கள் ஆனால், புதிதாக வரும் மாடு உங்கள் பண்ணைக்குள்ளே புதிதான குடற்புழுக்களை உள்ளே கொண்டு வரலாம், கொண்டு வந்து பண்ணையில் உள்ள மற்ற மாடுகளுக்கும் பரப்பிவிடலாம். இதை தவிர்ப்பதற்காகத்தான் நீங்கள் புதிதாக கொண்டு வரும் மாடுகளை 30 நாட்கள் தனிமைப்படுத்தி முதல் வாரம் ஒரு குடற்புழு நீக்கம், கடைசி வாரம் ஒரு குடற்புழு நீக்கம், பின்பு அந்த குடற்புழு நீக்கம் முடிந்த பிறகு அந்த மாடுகளை நீங்கள் உங்கள் பண்ணையோடு மற்ற மாடுகளோடு சேர்க்கலாம், மேய்ச்சல் நிலத்துக்கு எடுத்துச் செல்லலாம். இதுதான் தனிமைப்படுத்துதல் மற்றும் குடற்புழு நீக்கம் முதல் வகை. இரண்டாவது வகை என்னவென்று சொன்னால், தொலைநோக்கு பார்வையோடு நீங்கள் குடற்புழு நீக்கம் செய்தல். அதாவது மாடுகளுக்கு குடற்புழுக்களால் தாக்கம் வரப்போகிறது என்பதை முன்பே அறிந்து கொண்டு குடற்புழு நீக்க மருந்துகளை அதற்கு தருவது என்பதுதான் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்வது. இது எப்போது செய்ய வேண்டும்? மாடு சினையாக இருக்கிறது, சினை மாடு, மாடுகளிலே சினை பருவம் 290 நாட்கள். தோராயமாக சொல்ல வேண்டுமானால் 9 மாதங்கள் என்ன சொல்லலாம், 9 மாதங்கள் சில நாட்கள். இந்த 9 மாதத்தில் சில குடற்புழுக்கள் சினை மாடுகளிலிருந்து அதன் கன்றுகளுக்கு பரவுகிறது. புதிதாக பிறந்த கன்றுகளுக்கு சினை மாடு கன்றை ஈனும் பொழுது அதன் பால் அல்லது சீம்பால் மூலமாக குடற்புழுவானது கன்றுகளுக்கு பரவுகிறது. அது பெரும் பாதிப்பை கன்றுகளுக்கு ஏற்படுத்துகின்றது. எனவே அந்த குடற்புழு தாயிடமிருந்து கன்றுக்கு பரவாமல் தடுப்பதற்காக நாம் ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். அது எவ்வாறு தவிர்ப்பது? மாடுகள் 9 மாதம் சினை பருவம், 9வது மாத தொடக்கத்திலே ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும் சினை மாடுகளுக்கு. அதன் பின்பு கன்று ஈனுவதற்கு 1 வாரம் முன்பதாக, அதாவது 9வது மாதத்தின் இறுதியில் ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதனால் என்ன லாபம் என்று நீங்கள் எனக்கு கேட்கலாம். இவ்வாறு செய்வதனால் இந்த சினை மாடுகளில் என்ன குடற்புழுவானது, அதற்கு பேர் டாக்ஸோகோரா விட்டுலோரம் என்று சொல்லுவார்கள். அந்த குடற்புழு இது மாட்டு குடற்புழு. இந்த மாட்டு குடற்புழு என்ன செய்யும் என்றால், சினை மாடுகளின் தசைகளில் அதனுடைய லார்வாக்கள் புதைந்து கொண்டிருக்கும். இந்த சினை பருவத்தில் இருக்கக்கூடிய மாடுகளில் புதைந்து கொண்டிருக்கும் இந்த லார்வாக்கள் கன்று ஈனும் பருவத்தில் என்ன செய்யும் என்றால், அவை தங்கள் செயல்பாடுகளை அதிகரித்து நகர்ந்து சீம்பாலில் போய் சேர்கின்றது, சீம்பால் அல்லது பாலில் போய் சேர்கிறது. அதன் மூலமாக அந்த கன்றானது பாலை குடிக்கும் பொழுது டாக்ஸோகோரா விட்டுலோரம் என சொல்லப்படுகின்ற அந்த குடற்புழுவை எடுத்துக்கொள்கின்றன. அவை அந்த கன்றுகளின் வயிற்றில் சென்று குடற்புழுவாக பரிணமிக்கின்றன. அது பெரிய குடற்புழுவாக வளர்ந்து கன்றுகளின் குடலை அடைத்து சில சமயங்களில் கன்றுகளுடைய குடல் பகுதிகளை உடைக்க கூட செய்ய முடியும். அதனால் கன்றுகளில் இறப்பு கூட ஏற்படும். இவ்வாறாக பாதிக்கப்பட்ட கன்றுகளை நீங்கள் பார்த்தீர்களானால் பானை வயிறு மாதிரி உப்பி போய் இருக்கும். நீங்கள் ஒரு 2வது அல்லது 3வது வாரம் கன்றுகள் குடற்புழு நீக்கம் செய்யாத கன்றுகளை பார்த்தீர்களானால் வயிறு உப்புசமடைந்து பானை வயிறு போல் காணப்படும். சில சமயங்களில் கன்றுகளில் மரணம் கூட நடக்க வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த குடற்புழு நீக்கமானது மிக மிக முக்கியமானது. தாயிடமிருந்து கன்றுகளுக்கு பாலின் மூலமாக அல்லது சீம்பாலின் மூலமாக பரவுகின்ற இந்த குடற்புழுவிலிருந்து கன்றுகளை காப்பதற்காக இந்த குடற்புழு நீக்கத்தை நாம் சினை மாடுகளுக்கு

என்றோம். ஸோ சினை மாடுகளுக்கு அதனுடைய சினை பருவத்தின் கடைசி மாதத்தில் இரண்டு குடற்புழு நீக்கங்கள், ஒன்பதாவது மாதத்தின் தொடக்கத்தில் ஒன்று, சினை குட்டி ஈனுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு குடற்புழு நீக்கம். இந்த இரண்டு குடற்புழு நீக்கங்களை செய்வதன் மூலமாக சினை மாடுகளின் தசைப்பகுதிகளில் ஒளிந்து கொண்டிருக்கும் இந்த லார்வாக்கள் மரணிக்கின்றன, அல்லது அவை பால் சுரப்பிகளை நோக்கி நகர்வது தடுக்கப்படுகின்றது. அதன் மூலமாக கன்றுகளுக்கு டாக்ஸோகோரா விட்லோரம் என்கிற அந்த மோசமான குடற்புழுவினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நாம் தடுக்கலாம். அடுத்ததாக, கன்று பிறந்து விட்டது, கன்றுக்கு நான் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கன்றுகளுக்கும் நீங்கள் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். கன்று பிறந்த ஒரு வாரத்திலிருந்து 10 நாளைக்குள், ஒரு 7 நாள்லிருந்து 10 நாளைக்குள்ள ஒரு குடற்புழு நீக்கத்தை நீங்கள் கன்றுகளுக்கு செய்ய வேண்டும். ஏன் என்று நீங்கள் கேட்கலாம். ஏன் சார், நான் தான் மாட்டுக்கே வந்து ரெண்டு குடற்புழு நீக்கத்தை பண்ணிட்டேனே, சினை மாட்டுக்கு திருப்பி எதுக்கு கன்றுக்கு பண்ணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம் உங்களிடம். கன்றுகளுக்கு ஏன் பண்ண வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் கொடுத்த ரெண்டு மருந்துகளும் அதனுடைய வேலையை செய்யும், 99% அதன் வேலையை செய்யும். ஸோ அவ்வாறு இல்லாமல் ஒன்றிரண்டு புழுக்கள் பாலில் அல்லது சீம்பாலில் வந்து கன்றுகளுக்கு போக வாய்ப்பு இருக்கின்றது. அந்த வாய்ப்பை தடுத்து கன்றுகளுக்கு குடற்புழுவினால் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக கன்றுகளுக்கும் முதல் வாரத்தில் ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. ஓகே, கன்றுகளுக்கு முதல் வாரத்திலே ஒரு குடற்புழு நீக்கம் செய்தாயிற்று. அவ்வாறு செய்வதன் மூலமாக கன்றுகள் நன்கு பொலிவுடன் அழகாக வளரும். அவ்வாறு நீங்கள் செய்யாவிடில் அந்த குடற்புழுக்கள் அந்த கன்றுகளை தாக்கி அந்த கன்று பொலிவிழந்து எடை குறைந்து மரணிக்கலாம், அல்லது அந்த மாடுகள் சரியான போஷாக்கோடு வளராமல் போகிறதுக்கும் வாய்ப்புள்ளது. ஸோ இந்த கன்றுகளுக்கு ஒரு வாரத்திலே அல்லது 10 நாளைக்குள் ஒரு குடற்புழு நீக்கம் பண்ணி முடித்த பிறகு அடுத்ததாக என்ன என்று சொன்னால், இந்த கன்றுகள் தாய்மாட்டிடம் சீம்பாலையும் தொடர்ச்சியாக பாலையும் குடிக்கும் பொழுது தாய்மாட்டிடமிருந்து அந்த கன்றுகளுக்கு குடற்புழு தாக்கம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே அந்த கன்று என்று வரை பால் குடிக்கிறதோ அன்று வரை நீங்கள் அந்த கன்றுகளுக்கு மாதம் ஒரு முறை குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால், கன்றானது 5 மாதங்களுக்கு அந்த தாய்மாட்டிடம் பால் குடிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 6 மாதம் வரை அதற்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். உதாரணமாக அந்த கன்று 4 மாதம் தான் அந்த தாயிடம் பால் குடிக்கிறது என்று சொன்னால், பால் குடித்து நிறுத்தி அந்த கன்றை பிரித்த பிறகு 1 மாதம் நீங்கள் ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். 4 மாதம் என்றால் 5 மாதம் ஒவ்வொரு மாதமும் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். கன்று பிறந்த 10 நாளில் ஒரு குடற்புழு நீக்கம், அடுத்ததாக 1 மாதத்தில் ஒரு குடற்புழு நீக்கம், அதுக்கு அடுத்த ஒரு மாதத்தில் ஒரு குடற்புழு நீக்கம், அவ்வாறாக 5 அல்லது 6 மாதங்களுக்கு நீங்கள் குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். நீங்கள் கன்றை மிக சீக்கிரமாகவே தாயிடமிருந்து பிரித்து விட்டீர்கள் என்றால், 3 மாதத்தில் நீங்கள் பிரித்து விட்டீர்கள் என்றால், இப்போ கன்று பால் குடிக்கவில்லை, அப்படியானால் 3 மாதத்திற்கான ஒவ்வொரு மாதமும் ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். ஸோ அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்தால் போதுமானது. இல்லையெனில் மாடுகளில் நீங்கள் ஏதாவது கழிச்சல், தோல் வெளிரி காணப்படுதல், பொலிவிழந்து காணப்படுதல், உரோமங்கள் அல்லது தாடை வீக்கம் அல்லது இரத்த சோகை ஏதாவது இருப்பதாக நீங்கள் தெரிந்து கொண்டால் நீங்கள் மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யலாம். அல்லது சாணியை பரிசோதித்து சாணிகளிலே குடற்புழுக்களின் முட்டைகள் இருந்தால் அதை கால்நடை மருத்துவர்களின் உதவியோடு பரிசோதித்து நீங்கள் மாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்யலாம். ஸோ இதுதான் நீங்கள் தொலைநோக்கு பார்வையோடு ஒரு மாட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய குடற்புழு நீக்கம்.

ஆடுகளில் மாடுகளைப் போல் பாலின் மூலமாக பரவும் குடற்புழு எதுவும் இல்லை. ஆனால் ஆடுகளில் ஒரு முக்கியமான ஒரு அறிவியல் கோட்பாடு ஒன்று இருக்கின்றது. அது என்னன்னு சொன்னால், சினை ஆடுகளில் குடற்புழுக்கள் நிறைய இருக்கும். ஆடுகள் என்றாலே அது குடற்புழுக்களின் கூடாரம் என்று சொல்லுவார்கள். அதில் எக்கச்சக்கமான குடற்புழுக்கள் இருக்கும். ஸோ ஆடுகளில் குடற்புழுக்கள் இருக்கும் சினை ஆடுகளில். இந்த சினை ஆடுகளில் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதனுடைய ப்ரொஜெஸ்டான், புரோலாக்டின் மற்றும் கார்டிசால் என்கின்ற ஹார்மோன்களின் அளவு சினை பருவத்திலே அதிகரிப்பதன் மூலமாக அதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது தற்காலிகமாக ஒரு நலிவடைகிறது. ஆடுகளுக்கு நன்றாகவே உடல் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். ஆனால் சினை காலங்களில் இந்த ஹார்மோன்களின் உயர்வின் காரணமாக அதன் நோய் எதிர்ப்பு சக்தியானது தற்காலிகமாக நலிவடைகிறது. இவ்வாறு உடல் எதிர்ப்பு சக்தி நலிவடைவதை அந்த ஆடுகளின் குடலில் இருக்கும் புழுக்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்கின்றன. ஆகா, ஆடுக்கு வந்து பிரகடனிச்சு ஆயிடுச்சு, அதுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுச்சு என்பதை அறிந்து கொண்டு அந்த புழுக்கள் தங்களுடைய இனப்பெருக்கத்தை அதிகரிக்கின்றன. எக்கச்சக்கமான முட்டைகளை உற்பத்தி செய்யும் சினைப்பருவ காலகட்டத்திலே எக்கச்சக்கமான முட்டைகளை உற்பத்தி செய்து சாணத்தின் வழியாக அந்த முட்டைகளை வெளித்தள்ளிக்கொண்டே இருக்கும். இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஏன் இந்த புழுக்கள் வந்து சினை பருவத்தில் குட்டி போடும்போது இவ்வளவு முட்டைகளை சாணம் வழியாக வெளித்தள்ளுகிறது என்றால், அவ்வாறு செய்தால்தான் அந்த புழுகள் வாழ முடியும். ஏனெனில் அந்த சாணிகளில் அந்த முட்டைகள் வந்தால்தான் புதிதாக பிறக்கும் ஆட்டுக்குட்டிகள், செம்மறியாட்டு குட்டிகள், வெள்ளாடு குட்டிகள் எல்லாத்தையும் அவை தாக்க முடியும். அதன் மூலம் தங்கள் இனத்தை அவை பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே தான் இது ஒரு பரிணாமத்தின் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு அறிவியல் நிகழ்வு. ஆக்சுவலா இந்த மாதிரி சினை பருவத்திலே ஆடுகள் இருக்கும் பொழுது இந்த நிகழ்வு நடக்கிறது. இது எப்பொழுது நடக்கும், சினை பருவத்தில் எந்த காலகட்டத்தில் நடக்கும் என்று கேட்டீர்களானால், ஆடுகளுடைய சினை பருவமானது தோராயமாக 150 நாட்கள், 5 மாதம் என்று சொல்லலாம் நீங்கள். அந்த 5 மாதத்திலே கடைசி மாதத்திலே குட்டி ஈனுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பாகத்தான் இந்த ஹார்மோன்களின் அளவு அதிகப்படுத்துவதன் மூலமாக அந்த முட்டையின் அளவும் சாணத்திலே மிகவும் அதிகமாகும். குட்டி ஈனுவதற்கு 2 வாரத்திற்கு முன்பாகவிலிருந்து குட்டி ஈனிய பிறகு 6 வாரம் வரைக்கும் ஆடுகளுடைய சாணத்தை நீங்கள் சோதித்து பார்த்தீர்களானால் எக்கச்சக்கமான முட்டைகள் இருக்கும். இவ்வாறு இருப்பதற்கு காரணம், அவை புதிதாக பிறக்கும் குட்டிகளை தாக்கி அதன் மூலம் புழுக்கள் தங்களுடைய இனத்தை இனவிருத்தி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கின்றன. இதை நாம் தடுக்க வேண்டும். இவ்வாறு தடுத்தால்தான் குட்டிகளுக்கு சாணத்தின் மூலம் வரக்கூடிய புழுக்களுடைய முட்டைகள் அதனை தாக்காமல் இருப்பதற்காண்டி நம்ம வந்து அதன் குடற்புழு நீக்கம் செய்தாக வேண்டும். இது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு குடற்புழு நீக்கமாகும். ஆடுகள் சினையாக இருக்கின்றது, இன்னும் 2 வாரத்தில் குட்டி இனப்போகுது. அப்போ 2 வாரத்திற்கு முன்பாக ஒரு குடற்புழு நீக்கம் செய்துவிட வேண்டும். நீங்கள் அவ்வாறு குடற்புழு நீக்கம் செய்வதன் மூலமாக என்ன செய்யும் என்றால், நோய் எதிர்ப்பு சக்தியை எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த குடற்புழுக்களை நீங்கள் குடலிலே கொன்றுவிடலாம், அந்த சாணத்திலே வெளியேற்றி விடலாம். அதன் மூலமாக அந்த குடற்புழுக்கள் அதிகமாக முட்டைகளை உற்பத்தி செய்து இளம் குட்டிகளை தாக்காமல் நாம் பார்த்து கொள்ளலாம். குட்டி ஈனுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்பாக, அதாவது 5வது மாதத்தின் இறுதியில், அதாவது ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு குடற்புழு நீக்கத்தை நீங்கள் செய்தாக வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் குட்டிகளுக்கு குடற்புழுக்களின் தாக்கத்தை நீங்கள் தவிர்க்கலாம். இது தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு குடற்புழு நீக்கமாகும். நீங்கள் இவ்வாறு செய்தாலும் கூட சில புழுக்கள் இந்த மருந்துகளுடைய தாக்கத்தையும் தாண்டி முட்டைகளை சாணத்தின் வழியாக வெளியேற்ற வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த ஆடுகளை நீங்கள் தாய் ஆட்டிடமிருந்து பிரிக்கும் பொழுது அந்த குட்டி ஆடுகளுக்கு ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். எப்பொழுது பிரிப்பீர்கள், ஒரு 2 அல்லது 3 மாதங்களிலே குட்டியானது ஆட்டிடமிருந்து பிரிக்கப்படும். அவ்வாறு பிரிக்கப்படும் பொழுது ஒரு டோஸ் ஒரு குடற்புழு நீக்கம் செய்து அந்த குட்டிகளை குடற்புழு நீக்கம் செய்வதன் மூலமாக ஏதாவது அந்த சாணத்திலிருந்து வந்த குடற்புழுக்கள் அந்த ஆட்டுக்குட்டிகளை தாக்கியிருந்தால் குடற்புழுக்களையும் கொன்று அந்த ஆடுகளை அதனுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றலாம். அடுத்ததாக ஆடுகளை வந்து தாயாட்டிடமிருந்து பிரித்த பிறகு அவை மேய்ச்சலுக்கு செல்லும் தாயாட்டோட சேர்ந்து. அவ்வாறு மேய்ச்சலுக்கு செல்லும் பொழுது அவை நாடா புழுக்களால் அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. எனவே 3 மாதத்திலே நாடா புழுக்களுக்கான தனியாக ஒரு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். அதற்கப்புறம் ஆட்டுக்குட்டியானது தாயாட்டோட தொடர்ச்சியாக மேய்ச்சலுக்கு செல்லும் கண்டிப்பாக. எனவே ஒவ்வொரு 3 மாதமும் நாடா புழுக்களுக்கு எதிராக நீங்கள் குட்டி ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும். இது குறிப்பாக நாடா புழுக்களுக்கு எதிராக, உருளை புழுக்களுக்கு அல்ல, நாடா புழுக்களுக்கு எதிராக

0: ஒவ்வொரு 3 மாதமும் புடற்புழு நீக்கம் செய்ய வேண்டும் ஒரு ஒரு வருடம் வரை. அதற்கு பிறகு நீங்கள் 6 மாதத்திற்கு ஒரு தடவை நாடா புழுக்களுக்கு எதிராக குடற்புழு நீக்கம் செய்தால் போதுமானது. இதுவும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்வது, அதாவது ஆடு மேய்ச்சலுக்கு போகிறது, அது நாடாப்புழு தாக்கம் அதற்கு வரும் என்பதை முன்பாகவே நாம் உணர்ந்து அதற்கு குடற்புழு நீக்கம் செய்கின்றோம். ஆடுகளுக்கும் மாடுகளுக்கு போல தனிமைப்படுத்தி குடற்புழு நீக்கம் செய்வது மிக மிக முக்கியமாகும். ஏனெனில் நீங்கள் ஆடுகள் உங்கள் பண்ணையிலிருந்து வெளியே விற்பதும் புதிதாக ஆடுகளை உங்கள் பண்ணைக்கு வாங்குவதும் ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்கிற ஒரு பண்ணையிலே நிகழ்வு. பட் அந்த நிகழ்வு சாதாரணமான நிகழ்வு அல்ல. நீங்கள் ஒரு ஆடையோ மாட்டையோ வெளியிலிருந்து வாங்கும்போது, வெளி மாவட்டத்திலிருந்தோ வெளி சந்தைகளிலிருந்தோ வெளி ஊர்களிலிருந்தோ வாங்கும்போது மிக முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவை தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த ஆடுகளை நேரடியாக கொண்டு வந்து உங்கள் கொட்டிலில் இருக்கும் ஆடுகள் அல்லது உங்களது பண்ணையில் இருக்கும் ஆடுகளோடு கலக்கக்கூடாது. அந்த ஆடுகளை 30 நாட்கள் தனியாகவே வைக்க வேண்டும். வைத்து அதற்கு ஏதாவது நோய் அறிகுறிகள் இருக்கின்றதா, வேற உண்ணிகள் இருக்கிறதா, அக ஒட்டுண்ணிகள் புற ஒட்டுண்ணிகள் இருக்கிறதா, நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். பார்த்து அதற்கு பிறகுதான் அதற்கு சரியான உணவு முறையிலே மருத்துவ சிகிச்சைகள் அளித்து அதற்கு பிறகுதான் அந்த ஆடுகளை உங்கள் பண்ணை ஆடுகளோடு கலக்க வேண்டும். அதற்கு முன்பாக கலப்பது தவறு, இல்லையெனில் உங்கள் பண்ணைக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அவ்வாறு நீங்கள் புதிதாக வாங்கும் ஆடுகளை 1 மாதத்திற்கு தனியாக வைத்து வந்த முதல் வாரத்திலே ஒரு குடற்புழு நீக்கம், அப்புறமாக 4வது வாரத்தில் இன்னொரு குடற்புழு நீக்கம். ஸோ 2 குடற்புழு நீக்கங்களை கண்டிப்பாக பண்ண வேண்டும். அவ்வாறு நீங்கள் 2 குடற்புழு நீக்கங்கள் செய்வதன் மூலமாக அந்த ஆடுகளின் குடலில் உள்ள புழுக்களை முற்றிலுமாக வெளியேற்றி அந்த ஆடுகளை நீங்கள் காப்பாற்றுவதன் மட்டுமல்ல, உங்கள் பண்ணைக்கு அந்த குடற்புழுக்களால் பாதிப்பு ஏற்படுவதை நீங்கள் தடுக்கலாம். புதிதாக வரும் குடற்புழுக்களினால் ஏற்படும் பாதிப்பை உங்கள் பண்ணையை அண்டவிடாமல் செய்வதற்கு இந்த தனிமைப்படுத்துதல் மற்றும் குடற்புழு நீக்கம் முறையானது உங்களுக்கு மிக மிக உதவியாக இருக்கும்.
1: நேயர்கள், இதுவரை ஆடு மற்றும் மாடுகளில் குடற்புழு நீக்க முறைகள் குறையினை கேட்டீர்கள். வழங்கியவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை மருத்துவ ஒட்டுண்ணியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் பி. அழகிய நம்பி அவர்கள்.

உழவர் உலகம். இது விவசாயிகளின் வியர்வை மற்றும் வெற்றிக்கான குரலோசை.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் தாவேக தலைவர் திரு விஜய் அறுதி பெரும்பான்மை பெற்றதை அடுத்து ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று மாலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். சென்னை கிண்டி மக்கள் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின்போது ஆதரவு அளித்த கட்சித் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தாவேக ஆட்சி அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவை இன்று தெரிவித்ததை அடுத்து திரு விஜய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதங்களை அளித்தார். இதனிடையே தாவேக தலைவர் திரு விஜய் நாளை பிற்பகல் 3:15 முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த விழா நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன MIRV அக்னி ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியுள்ளது. ஒடிசா கடற்கரையொட்டி அப்துல்கலாம் தீவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை தாக்கும் திறனை இந்த நவீன அக்னி ஏவுகணை பெற்றுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் நீண்ட தூரத்தில் உள்ள பல்வேறு இலக்குகளை குறிவைத்து இந்த சோதனை நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவமும் பாதுகாப்பு தொழில்துறையும் இணைந்து வெற்றிகரமாக இதனை வடிவமைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பில் இந்த ஏவுகணை முக்கிய பங்காற்றும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாடெங்கிலும் உள்ள தேசிய திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனங்களில் கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தில் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் சேர்வதற்கு இம்மாதம் 31 நடைபெறும் அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வின் மூலம் மாணவர்கள் தெரிவு செய்யப்படுவர் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பயிற்சியில் சேர்வதற்கு விண்ணப்பங்களை நாளை வரை ஆன்லைனில் பதிவிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை பயிற்றுநர் பயிற்சி திட்டத்தின் கீழ் 40 மேற்பட்ட பிரிவுகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. தொழில் பயிற்சி நிறுவனங்களில் பணிபுரியும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தும் நோக்கில் இந்த புதிய பயிற்சி திட்டத்திற்கு மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்களோடு நெருங்கிய தொடர்புடைய தலைவராக சுவேந்து அதிகாரி திகழ்ந்தார் என்று தெரிவித்துள்ளார். மக்களின் தேவைகளை அறிந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் என்றும் அவர் தமது பதவிக்காலத்தில் வெற்றிகரமாக செயல்படுவார் என்றும் பிரதமர் வாழ்த்தியுள்ளார். திரு சுவேந்து அதிகாரிக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 15 வரை தமிழகத்தின் அநேக இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று தொடங்கி வரும் 13 வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் கனமழை வரை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று இன்றும் நாளையும் வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2025 தேசிய பஞ்சாயத்து விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 42 பஞ்சாயத்துகளுக்கு இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட உள்ளதாக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலம் 6 தேசிய விருதுகளை பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா தலா 5 விருதுகளை பெற்று 2வது இடத்தில் உள்ளன. தேசிய பஞ்சாயத்து விருதுகள் வழங்கும் விழா அடுத்த மாதம் 3 புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பின்றி 67 எடுத்துள்ளது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. ISL கால்பந்து போட்டியில் கோவா மோகன் பகான் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் டிரா ஆனது. இரு அணிகளும் தலா 1 போட்டன. உலகக்கோப்பை

வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஷாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் 147 144 என்ற புள்ளிக் கணக்கில் டென்மார்க்கின் மார்டின் டம்ஸ்போவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 8:05. நேர்கள் ஆர்வமாக எதிர்பார்த்திருந்த இளங்காற்று நிகழ்ச்சி வந்தாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இளங்காற்று நிகழ்ச்சியில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிக்க இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் ஆர்ஜே முத்துக்குமார். சரி, முத்து.

நேரம் 8:10. இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய இலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. முதல் தகவல் என்ன அப்படின்னா, இந்திய ரயில்வேயில் 11127 லோகோ அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு RRBயிலிருந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கு என்னென்ன தகுதியெலாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது சரி. வயது தகுதி வந்து 18 வயதிலிருந்து 30 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியாக பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். டிப்ளமா முடித்தவங்க, ஐடிஐ முடித்தவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இதன் இணையதள முகவரியான www.rrbchennai.gov.in இந்த இணையதளத்துக்கு போயிட்டு முழு விவரங்களையும் படித்து தெரிஞ்சு அதிலேயே கொடுக்கப்பட்டுள்ள ஆன்லைன் அப்ளிகேஷனை விருப்பம் உள்ளவங்க அப்படியே ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்குடைய கடைசி தேதி வருகின்ற 15ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கு. 15ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகும். அடுத்த மாதம் 14ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக ஒரு மாதம் நமக்கு இருக்குது. இந்திய ரயில்வேயில் 11127 அசிஸ்டன்ட் லோகோ பைலட் பணியிடத்திற்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வருகின்ற 15ஆம் தேதி ஓப்பன் ஆகி அடுத்த மாதம் அதாவது ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை ஓப்பனில் இருக்கும். இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே மறந்துடாமல் அப்ளை பண்ணிடுங்க. 18 வயதிலிருந்து 30 வயது வரை உள்ளவர்கள். ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வந்துகிட்டு இருக்குது. லவ் டுடே திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியது

நேரம் 8:17 ஆகிக்கொண்டிருக்கிறது. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளங்காற்றில் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் உள்ள சிஆர்பிஎஃப் ஆனது இந்த ஆண்டுக்கான சிஆர்பிஎஃப் வீரர்கள் 9195 பேரை தேர்வு செய்ய இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய கல்வி தகுதியாக 10வது முடித்தவங்க இல்லை ஐடிஐ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா www.crpf.gov.in இந்த இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க, அதில் போயிட்டு முழு டீட்டெயிலையும் படிச்சுக்கோங்க. தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் இந்த இணையதளத்திலே உள்ள ஆன்லைன் அப்ளிகேஷனை உடனே சப்மிட் பண்ணியிருங்க. ஏன்னா வருகின்ற 19ஆம் தேதி இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி. சிஆர்பிஎஃப் வீரர்கள் 9195 பேர் தேவை அப்படின்னு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய பிரத்யேக இணையதளம் www.crpf.gov.in. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடல் வருது. ரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது.

இளங்காற்று கேட்டுட்டு இருக்கிறீங்க. 8:23 வேலைவாய்ப்பு தகவல். அப்படி அடுத்ததில் என்னென்னா, யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், சயின்டிஃபிக் ஆஃபீஸர் மற்றும் சில பணிகள் என மொத்தம் ஒரு 5 காலி இடங்களை நிரப்ப இருக்கதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதனுடைய கல்வி தகுதியாக எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் முடிச்சிருந்தவங்க அப்ளை பண்ணலாம். மேலதிக கூடுதல் விவரங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கும் இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.upsc.gov.in இந்த இணையதளத்தை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக 15ஆம் தேதி வருகின்ற 15ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களே மீண்டும் ரோஜா கூட்டம் திரைப்படத்திற்காக

சுகாதார தகவல்களோடு வேலைவாய்ப்பு தகவல்களையும் வழங்கி வருகிறது. இது ஆகாஷ்வாணி, மக்கள் சேவையில் 90 ஆண்டுகள்.

கேட்ட பாடல் ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து இடம்பெற்றது. உதித் நாராயணன், கவிதா சுப்பிரமணியம் ஆகியோர் பாடியிருந்தாங்க. நேரம் 8:34 ஆகின்றிருக்கிறது. கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இன்றைய இளங்காற்றில் வேலை வரும் வேலை வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஆனது குரூப் சி அண்ட் டி இதில் வந்து சுமார் 731 ஸ்டெனோகிராஃபர் பணியிடத்தை நிரப்ப உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி வந்து +2 முடிச்சிருக்கணும், +2 ஸ்டெனோகிராஃபி ஸ்கில்லும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

வயது தகுதியாக 18 வயது முதல் 30 வயது வரை உள்ளவங்க இதை அப்ளை பண்ணிக்கலாம். விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் இதற்கான இணையதளமான www.ssc.gov.in இந்த இணையதளத்தில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் அதில் இருக்கும், அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்லேயே சப்மிட் பண்ணிடுங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி வருகின்ற 15ஆம் தேதி. ஸோ டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, உடனே போய் அப்ளை பண்ணிடுங்க ஸ்டெனோகிராஃபர் பதவிக்கு. ஓகேங்க, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு பாடல் வர இருக்கிறது, ஹரிஸ் ராகவேந்திரா குரலில், காதல் கிரிக்கன் திரைப்படத்திலிருந்து.

ஆனந்தம் அவர்களும் அட்டகாசமான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் கேட்டுட்டு இருக்கிறீங்க இளங்காற்று நிகழ்ச்சி. நேரம் 8:40 நிமிடங்களில் வேலைவாய்ப்பு தகவலில் அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அதாவது எஸ்எஸ்சியில் மேலும் ஒரு போஸ்டிங்கு, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் பணியிடத்திற்கு 84 பேர் தேவை உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாஸ்டர் டிகிரி இன் இங்கிலீஷ் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி, இதில் ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும். இதனுடைய வித் டிரான்ஸ்லேஷன் டிப்ளமோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக அது கூட டிரான்ஸ்லேஷன் டிப்ளமோ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்பம் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இதுவும் sasc.gov.in இந்த இணையதளத்தில் இருக்குது. கூடுதல் விவரங்கள் பக்கத்தில் அதிலே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதிலே படிச்சுக்கலாம். இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதியாக வருகின்ற 14 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து ரெண்டு அறிவிப்பு வந்திருக்குது. ஒன்று வந்து 731 ஸ்டெனோகிராஃபர் பணியிடத்திற்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி வருகின்ற 15 தேதி. அதே நேரத்தில் எஸ்எஸ்சியில் ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் இதனுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி 14 தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்ன என்னப்பா, ஆர்வமும் தகுதியும் இருக்குது, நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க அப்ளை பண்ணிடுங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் ஹரிஹரன் மற்றும் குழுவினர் பாடியிருக்கிறாங்க, பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்திலிருந்து.

நேர்களின் நினைவிற்கு நேர்களே, இன்று இரவு 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. இன்றைய இலக்கிய சாரலில் தொல்காப்பியரின் திணை கோட்பாடு, இது பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியினை கேட்க மறவாதீர்கள். நேரம் 8:46 கொண்டிருக்கிறது. இளங்காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீங்க. இளங்காற்று நிகழ்ச்சியில் அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் என்ன அப்படின்னா, ஆர்பிஐ அதில் வந்து ஆஃபீஸர் கிரேட் பி இந்த பணியிடத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆர்பிஐ ரெக்ரூட்மெண்ட் 2025 ஆஃபீஸர் கிரேட் பி லெவலில் ஒரு 60 காலி இடங்கள் நிரப்ப இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. என்னென்ன தகுதி வேணும், தேர்வு முறைகள் எப்படி அப்படிங்கிற மேலதிக விவரங்களுக்கு இதனுடைய பிரத்யேக இணையதளமான www.rbi.org.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதில் நமக்கு தகுதியும் இருக்குது, விருப்பமும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே உங்களுடைய விண்ணப்பத்தை, அது ஆன்லைன் லிங்க் அந்த வெப்சைட்லேயே இருக்குது, அந்த ஆன்லைன் லிங்க்கில் நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விண்ணப்பங்களை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி இம்மாதம் 20 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்பிஐயில் ஆஃபீஸர் கிரேட் பி லெவலில் 60 காலி பணியிடங்க. அடுத்த வேலைவாய்ப்பு தகவல் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஜிசிஐஎல் பவர் கிரேட் ரெக்ரூட்மெண்ட் 2025 காலியாக உள்ள சுமார் 660 நான் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடத்தை நிரப்ப இருப்பதாக அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. பவர் கிரேட் ரெக்ரூட்மெண்ட் 2026 யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த வயதினர் வரை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கூடுதல் விவரம் நமக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா www.powergrade.in. மீண்டும் ஒரு முறை www.powergrade.in இந்த இணையதளத்தில் போயிட்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க. அதில் நமக்கு தகுதி இருக்குது, விண்ண ஆர்வமும் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே அந்த இணையதளத்தில் உள்ள ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்படி சப்மிட் பண்ணிடலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய கடைசி தேதி 11 இன்னும் 2 இருக்குது, ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் தான் இருக்குது. ஓகேவா, உடனே அப்ளை பண்ணிடலாம். நேரம் 8:49 ஆக போகுது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஹரிஹரன், ஸ்வர்ணலதா ஆகியோர் பாடியிருக்கிறாங்க, பார்வை ஒன்றே போதும் திரைப்படத்திலிருந்து.

0: ஐந்து நிமிடம் ஆகிட்டு இருக்குங்க. இளங்காற்று நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. நிறைவாக ஒலிக்கவிருக்கும் பாடல் ஹரிஹரன் குரல்ல காசி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.
1: புண்ணியம் தேடி காசிக்கு போவார் இங்கு நம் நாட்டினில.
0: நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருந்தேன் நான், உங்கள் ஆர்ஜே முத்துக்குமார், சாரி முத்து.

நேரம் 9:19 ஆகிக்கொண்டிருக்கிறது. திரையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் ஒலித்த குரலோடு பி. சுசீலாவின் குரலும் இணைகிறது. தனிப்பிறவி திரைப்படத்திற்காக

தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி.

நேரம் 9:22. மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் திரை இசை கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் ஒலித்த குரல்களே மீண்டும் எங்கள் தங்கராஜா திரைப்படத்திற்காக.

நேரம் 9:26. திரை இசை கேட்டுட்டு இருக்கிறீங்க. திரை இசையின் நிறைவு பாடலாக டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா ஆகியோர் பாடியது தங்க சுரங்கம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 9:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. வணக்கம் நேர்களே. என்னதான் புதியன புகுந்தாலும் பழமைக்கு இருக்கும் மவுசை தனிதானங்க. அந்த வரிசையில் பழைய பாடல்களின் சாரலாய் வீச வருகிறது இலக்கிய சாரல். நிகழ்ச்சியில் உங்களுடன் முத்துக்குமார், சாரி முத்து. இன்றைய இலக்கிய சாரலில் தொல்காப்பியரின் திணைக் கோட்பாடு இது பற்றி தெரிந்து கொள்ளலாம்.

மத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்த

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் தமிழரின் திணை வரலாறு என்பது பூர்வீக மக்கள் மலைகளிலிருந்தும் அழகிய அடர்த்தியான வனங்களிலிருந்தும் உணவு தேவையை பூர்த்தி செய்யும் வளமிக்க சமவெளி பகுதிகளை நோக்கியும் கடல்சார் வாழ்வியலோடு மலையும் வனமும் வளமும் குன்றிய போது வறட்சியான பாலை என்ற ஐவகை நிலவ அமைப்பு உருவாக்கப்பெற்றது என்பதை தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியம் வகுத்த திணை கோட்பாடாகும். இறையனார் அகப்பொருளில் அகப்பாட்டு உறுப்புகளாக திணை, கைகோள், கூற்று, கேட்போர், களம், காலம், எச்சம், மெய்ப்பாடு, பயன், கோள் ஆகிய பத்தினை எடுத்துச் சொல்கிறது. இதில் திணையாக அன்பின் ஐந்திணையை மட்டும் கூறி கைக்கிளை பெருந்திணையை விடுத்துள்ளது. இதனை திணையே கைகோள் கூற்றே கேட்போ அகனைந்திணையும் உரைத்தலாரே என்ற நூற்பாவில் அன்பின் ஐந்திணையை மட்டும் எடுத்துரைக்கிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில்

இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் தொல்காப்பியரின் திணை கோட்பாடு இது பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக வீர சோழியத்தில் அகப்பாட்டுறுப்பு என சுட்டாமல் அகப்பொருள் உரை 27 என்று விவரித்திருக்கிறது. இதில் திணை அகம் என்ற ஐந்திணையை மட்டுமே விளக்கி கைக்கிளை பெருந்திணையை விளக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு திணைக்கும் முதல் கரு உரிப்பொருள் ஆகியவற்றை பற்றி தனித்தனியாக விளக்கியிருக்கிறது. மேலும் அகப்பொருளை அகம் புறம் அகப்புறம் புறப்புறம் என்ற நால்வகைகளாக பிரித்து அவற்றுள் புறம் புறப்புறத்தில் உள்ள திணைகள் புறப்பொருள் வெண்பாமாலை நூலில் உள்ளது போன்று வகுத்திருக்கிறது. இங்கு அகத்தின் அன்பினைந்தினை மட்டுமே விளக்குகிறது. இதனை சட்டகமேதினை கைக்கோள் நடை சுட்டிடங்கிழவி மாற்று முறையும் அகுக்கு முறையும் அதிந்தறியே எனும் நூற்பாவளி உணர்த்துகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்
1: ஒலிபரப்புடன்
2: பட்டுக்கொள்ளவா?

மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் இலக்கிய சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய இலக்கிய சாரலில் தொல்காப்பியரின் திணை கோட்பாடு பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம். இதில் அடுத்ததாக சுவாமிநாதம் அகப்பொருள் முதலான கைக்கிளை, குறிஞ்சி, முல்லை, மருதம், பாலை, நெய்தல், பெருந்திணை ஆகிய அகத்தினை 7 என்று கூறுகிறது. இங்கு அகப்பொருள் கற்பித்து உரைக்கப்படும் புனைந்துரையும் உலக நெறியும் உரைப்பதாகும். ஆனால் கைக்கிளை என்பது இணக்கமில்லாத காதல் என்றும், ஐந்திணை என்பது அன்புடைய காதல் என்றும், பெருந்திணை என்பது பொருந்தா காதல் என்றும் விளக்கியிருக்கிறது. அறுவகை இலக்கணத்தில் திணை பற்றிய செய்திகள் அகப்பொருளில் கூறாமல் புறப்பொருளில் ஐந்திணை பெயர்களில் பெயரளவில் மட்டுமே கூறப்பட்டிருக்கிறது. புறப்பொருள் பற்றி கூறும் இப்பகுதியில் ஒப்பற்ற ஐந்து வகையான நிலங்களின் தன்மைகளை இயற்கை பொருள்களே என்று சுட்டுகிறது. மேலும் தெரிந்து கொள்ளலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள். மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்புடன்.

இலக்கியச்சாரல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். ஒரு படைப்பு நில அமைப்பு, சமூக அமைப்பு, பண்பாட்டு கூறுகளுடன் பொதுத்தன்மையோடு தோன்றுகிறது. அந்த அடிப்படையில் உயிர்ப்புடன் தொல்காப்பியர் தமிழ் இலக்கிய அறிவு புலத்திற்கு திணைக் கோட்பாடு தவிர்க்க முடியாத மிக முக்கியமான விடயமாக விளங்குகிறது. இத்திணைக் கோட்பாடு நவீன இலக்கணமான நாவல், சிறுகதை, கவிதை போன்றவற்றிலும் பொருந்தி நவீன கோட்பாட்டை புறந்தள்ளி தமிழருக்கான கோட்பாட்டு கொடையாக கருதலாம். தொல்காப்பியருக்கு பின்பு பல்வேறு அகப்பொருள் இலக்கண நூல்களாக தோற்றம் பெற்றன. அவற்றில் தொல்காப்பியர் வகுத்த திணை அமைப்பினை பார்க்கையில் இறையனார் அகப்பொருள், வீரச்சோழியம் போன்றவை அன்பின் ஐந்திணையை மட்டும் கூறி கைக்கிளை, பெருந்திணை ஆகியவற்றின் ஒழுக்கத்தினை கூறவில்லை. இங்கு பெரும்பாலான நூல்கள் தொல்காப்பிய மரபினை அடியொற்றி அகத்திணை அமைப்பில் திணை கோட்பாட்டினை விளக்கியிருக்கிறது என்று அறிய முடிகிறது. நேர்களே, ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலுடன் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று. நாளை ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியின் தலைப்பு பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும் என்ற தலைப்பில் பேசலாம். நாளை இரவு 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் காலமேக புலவரின் பல்சுவை பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி பற்றிய தகவலோடு பாடல் கேட்கலாம். நிறைவு பெற்றது இலக்கிய சாரல்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி 1 நிமிடம்.
2: யாரும் இல்லை காவலுக்கு
1: 11 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் தாலாட்டும் தென்றல்.
2: அம்மாடி இதுதான் காதலா அடராமா, இது என்ன வேதமோ நெஞ்சுக்குள்ளே

தாலாட்டும் தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:07. நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் இது நம்ம ஆளு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர் பாடியிருக்க பாடலை கேட்டீர்கள். ஒலித்த குரல்களே மீண்டும் சிவா திரைப்படத்திலிருந்து

மனதை வருடும் கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 102.6. தாலாட்டும் தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருக்கிறேன் நான், உங்கள் ஆர்ஜே முத்துக்குமார். நேரம் இரவு 10:12. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலித்த குரல்களே மீண்டும். பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் இரவு 10:21. எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தாலாட்டும் தென்றல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலித்த குரல்களே மீண்டும். இதய தாமரை திரைப்படத்திலிருந்து

நேரம் இரவு 10:26 நிமிடமாய் கொண்டிருக்கிறது. தாலாட்டும் தென்றல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலித்த குரல்களே மீண்டும்

கேட்ட பாடல் கொடி பறக்குது திரைப்படத்தில் இடம்பெற்றது. பாடியிருந்தவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா ஆகியோர். நேரம் இரவு 10:36. தாலாட்டும் தென்றலோடு இணைந்திருக்கிறீர்கள் நெல்லை பண்பலை 102.6. ஒலித்த குரல்களே மீண்டும் வாத்தியார் வீட்டுப்பிள்ளை திரைப்படத்திற்காக.

மனதை வருடும் கீதங்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தாலாட்டும் தென்றல். நெல்லை பண்பலை 102.6 நேரம் 10:42. தாலாட்டும் தென்றலில் அடுத்த பாடல் ஒலித்த குரல்களே மீண்டும், கருப்பு வெள்ளை திரைப்படத்திற்காக.

நேரம் 10:47. தாலாட்டின் தென்றலில் அடுத்த பாடல் இதய நாயகன் திரைப்படத்திலிருந்து.

கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சின்ன ஜமீன். நேரம் இரவு 10:56 நிமிடமாக கொண்டிருக்கிறது. தாலாட்டும் தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்தாச்சுங்க.

நிறைவாக ஒலிக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காவடி சிந்து. நிகழ்ச்சியில் உங்க கூட இணைஞ்சிருந்தேன் நான், உங்கள் ஆர்ஜே முத்துக்குமார் சொரிமுத்து. மற்றும் ஒரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் நேர்களே.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் இரவு 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய நிகழ்ச்சி குறிப்பினை கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல், 6:55 சூழல் காப்பது சுகம். இதில் சூழல் ஒளி வழங்குபவர் திருநெல்வேலி மாவட்ட பசுமை தோழர் ஜே. ரூஜன் அவர்கள்.

காலை 7 மணிக்கும் 7:25க்கும் வணக்கம் பரணி. 8:02, 8:30, 8:55 ஆகிய நேரங்களில் திரையருவி. நாளை காலை 8:50க்கு சைபால் வழங்கும் தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02க்கு ஆனந்த பூங்காற்று. நாளைய ஆனந்த பூங்காற்றின் தலைப்பு பள்ளி நாட்களும் மறக்க முடியாத பரீட்சை பேப்பர் அனுபவமும். காலை 10:02க்கு மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல். பதினோரு மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10க்கும் 12:50க்கும் சிநேகிதியே. நாளைய சிநேகிதியையில் மூட்டை கட்டிய கனவுகள் என்ற தலைப்பில் பேசலாம். நண்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் பற்றிய

காலை 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல். பதினோரு மணிக்கு அஞ்சல் பெட்டி எண் 111. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 12:50 சிநேகிதியே. நாளைய சிநேகிதியில் மூட்டை கட்டிய கனவுகள் என்ற தலைப்பில் பேசலாம். நண்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், இதில் பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் பற்றிய தகவல். 1:10 நலம் தானா, இதில் மலச்சிக்கல் பசியின்மை குணமாக செய்ய வேண்டிய எவை. 1:55 தொடர்ந்து நலம் தானாவில் குழந்தைகளுக்கு தடுப்பூசியின் முக்கியத்துவம் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்ன நாராயணன் அவர்கள். 2:15 மணித்திருநாடு, இதில் கோவிந்த் பல்லத் பந்த் பற்றிய தகவல். 3:02 குக்கு நேர் விருப்ப பாடல். 4:02 பொதிகை தும்பி. நாளை மாலை 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நிகழ்ச்சி.

நாளை மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. நாளை 7 மணிக்கு திரை இசை. 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ முருகன். நாளை 7:25 நம்மை சுற்றி. 7:30 உழவர் உலகம். இதில் நாட்டுக்கோழிகளில் தீவன மேலாண்மை உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை ஊட்டச்சத்து இயல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே ஐயப்பன் அவர்கள். நாளை 8:05 இளங்காற்று. நாளைய இளங்காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தெரிந்து கொள்ளலாம். 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல். நாளைய இலக்கிய சாரலில் காலமேக புலவரின் பல்சுவை பாடல்கள் குறித்த தகவல்களோடு பாடல் கேட்கலாம். 10:00 தாலாட்டும் தென்றல். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்கள் கேட்டது நாளை நமது நிலையத்தில் என்னென்ன நிகழ்ச்சிகள் வலம் வர காத்திருக்கிறது என்பது பற்றிய நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இனி தொடர்வது 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ரேணுகா. சுவேந்து அதிகாரி டுக் ஓத் ஆஸ் த ஃபர்ஸ்ட் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் டுடே. கவர்னர் ஆர் என் ரவி அட்மினிஸ்டர் தி ஓத் ஆஃப் ஆஃபீஸ் அண்ட் செக்ரட்டரி டு மிஸ்டர் அதிகாரி அட் அ கிராண்ட் செரமனி ஹெல்ட் அட் த பிரிகேட் பரேட் கிரவுண்ட்ஸ் இன் கொல்கத்தா. Along with him, five other MLAs including Dilip Ghosh, Agnimitra Paul, Ashok Kirtanya, Nisit Pramanik and Shudhiram today were sworn in as cabinet ministers. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, Chief Ministers of various NDA and BJP ruled states, BJP President Nitin Naben and several other leaders of BJP attended the ceremony. The swearing-in ceremony was held on Pochishe Boishak, marking the 165th birth anniversary of poet Guru Rabindranath Tagore. The BJP registered a decisive victory in the recent state assembly elections, securing 207 seats in the 294-member house and ending the 15-year rule of the Trinamool Congress, which was reduced to 80 seats. In Tamil Nadu, TVK Chief C. Joseph Vijay today met Governor Rajendra Arlikar at Lok Bhavan in Chennai.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேயர்கள், இனி திரைகாணம் கேட்கலாம். வல்லவன் ஒருவன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர் எல்.ஆர். ஈஸ்வரி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: திரைக்கானத்தில் தொடர்ந்து பி. சுசீலா எல்லாரீஸ்வரி பாடியிருக்கும் பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்திற்காக.

ஒழித்த அந்த பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒழிக்கவிருக்கும் பாடல் காட்டுராணி திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. பாடலை பாடியிருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு கொஞ்சுருவாயாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒன்னு ஜோடியை பார்த்து

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேயர்கள், இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் ஜப்பானில் கல்யாணராமன் முதல் மரியாதை திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

Globo!

உல்லாசம் உண்டாச்சு, சந்தோஷம் வந்தாச்சு, எல்லாரும் என்னோட அண்ணாச்சி தான். ஊரு உறங்கறப்பு.

இளமைக்கு செலவு இருக்கட்டும், இனிமைக்கு வரவு நடக்கட்டும். இளமைக்கு செலவு இருக்கட்டும், இனிமைக்கு வரவு நடக்கட்டும்.

மோட்சங்கள் சித்திக்கும் இங்கு நித்தம் இன்பம் ஆனந்தம் கிடைக்கட்டும் பேரின்பம் பிறக்கட்டும் இளமைக்கு செலவு இருக்க

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேயர்கள், இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை ஜப்பானில் கல்யாணராமன் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி முதல் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: அவழ்த்திருக்கு ஏறிய ஒழுப்பட்டுமா யசப்பாட்டு படிக்கட்டுமா எலுமிச்சாங் கண்ணுகளா எஞ்சோட்டு பொண்ணுகளா
1: கிண்டல வர கிண்டல அதெல்லாம் கொஞ்சோட்டு பொண்டோளாது பேரு தான் பெருசு
2: போடா பொடிமட்ட ஏரா.

காட்டி மாங்குளத்து கரமேற மயிருணத்தும் சின்னவளே, மயிருணத்தும் சின்னவளே, பாறையில நான் இருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்க

ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி, சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது
1: நிகழ்ச்சியின் நிறைவாக பூவே பூச்சிடவா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் பலே பாண்டியா நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படங்களிலிருந்து பாடல் ஒலிக்கிறது. முதலில் பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்

男人呀，男人呀，男人呀，你你那都拿不来。你你啥啥啥啥啥啥，你啥你啥啥啥啥啥，你啥你跟别啥啥啥跟别啥啥啥，你啥啥你啥你啥啥啥，你啥你你跟啥你不你妈妈。你大个大个大个大个大个大个大个大个大个大个，大力跟那大大个，大力跟那大大。தக்க தண்டிக்கு நத்து தக்க தண்டிக்கு நத்து தக்க தண்டிக்கு நத்து மாப்பிளே தாலிப்பாக தக்க பாப்பா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி நெஞ்சில் ஓர் ஆலயம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. நிகழ்ச்சியில் இதய வீணை காசேதான் கடவுளடா படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: 40 நிமிடம் தொடர்ந்து நிகழ்ச்சியில் காசேதான் கடவுளடா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.
1: ஜம்புலிங்கமே ஜ

0: அடிப்பேன், சோக்காப்பே சின்ன காப்பத்து பாக்கெட் அடிப்பேன், சுட்டு இருந்தா டீ அடிப்பேன், இல்லாங்காட்டி ஈ அடிப்பேன், சோக்காப்பே சின்ன காப்பாத்து பாக்கெட் அடிப்பேன், டவடிப்பேன் டைவடிப்பேன், டவடிப்பேன் டைவடிப்பேன், ஜகா வங்கி சைடு அடிப்பேன், கைத உன்ன நோட்டால் அடிப்பேன்,
1: காசேதான் கடவுளடா, காசேதான் கடவுளடா.

பிள்ளையை கண்டாங்கட்டி சலாம் அடிக்கிறான். என்ன மனுஷன் என்ன உலகம் நெங்குறான் தம்பிங்கிறான். கல்லாப்பட்டியை கண்டாங்கட்டி சலாம் அடிக்கிறான். பெஞ்ச மழை ஓஞ்சி போன, பெஞ்ச மழை ஓஞ்சி போன, சாஞ்சையுடன் காஞ்சி போன, பேட்டையத்தான் மாத்திக்கு நோட்டேரா அடிக்கிறான்.

இதுவரை நினைவில் நின்றவை. மணிக்கவும், இதுவரை நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதய வீணை காசேதான் கடவுளடா படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இனிய ராகம். நிகழ்ச்சியில் பண்டிட் சிவகுமார் சர்மா அவர்களின் சந்தூர் இசை கேட்கலாம்.

0: 77 runs at the Sawai Man Singh Stadium in Jaipur last night. Earlier, GTF set a 230-run target for Rajasthan Royals. In reply, Rajasthan Royals secure only 155 runs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 4 மணி 10 நிமிடம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
1: தொடர்வது பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று கரிகாமலை KS பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முள்ளன்றம் MM வெங்கடேசன் அவர்கள் தவில். சனாதனா என்று தொடங்கும் பலமஞ்சரி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து வாச்சஸ்பதி ராகத்தில் அமைந்த பாஹி ஜெகஜ்ஜனனி ஸ்வாதி திருநாள் சாகித்யம் ஆதிதாளம்.

இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கரிகாமலை கே எஸ் பஞ்சாட்சரம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். முள்ளன்றம் எம் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில்.

காலை 5:10. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கவிருக்கும் நிகழ்ச்சி புலரும் பொழுது. நிகழ்ச்சியில் இனிய திரை இசை பாடல்களை கேட்கலாம். முதலில் வேதாளம் படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர், விஷால் தாதானி பாடிய பாடல்.